எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தெண்டல் வீசும் வேளையில் குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில் மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ஜிபி தாரிக்கு.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூனா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: போச்சு டாக்டர், நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
1: ரத்தம் வரும்ல அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கு வலிக்கும் உங்களுக்கு.
3: ஆமா, நாங்க இதுமல்லாம் போகும்போது ஸ்லிப்பர் போடணும்னா போட்டு போறோம்.
1: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரும்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முதல் பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முதல் பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முதல் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்ன கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க சொல்லு, மேலே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடர்ந்து விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்னால எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போறேன் கண்ணு. என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.

வணக்கம். இன்றைக்கு திருக்குறளுடைய 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் இருக்கிற குறள்களை பார்க்க தொடங்க போகிறோம். அதற்கு முன்னால் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுகின்ற வள்ளுவர் வந்து எப்படி அந்த அதிகாரத்தை கூட தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ இல் வாழ்க்கை, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ அதை முதல்ல சொல்கின்றார். இல்லத்தில் இருந்து இல், வீட்டில் இருந்து இல்லத்தில் இருந்து மனையில் இருந்து வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை இல் வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையை முதல்ல சொன்னார். அப்போ அதில் கணவன் மனைவி பற்றி வரும்போது அந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி இங்கே சொல்லுகின்றார். வாழ்க்கை துணை நலம். நான் முன்பே உங்ககிட்ட சொன்னேன், பைபிளில் கூட ஹெல்ப்மேட் என்று தான் பெண்ணை படைத்த போது சொல்லப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஹெல்ப்மேட் என்று சொன்னால் உதவி, துணை. அப்போ அதே இதில் தான் இங்கே பார்க்கின்றோம். ஏன்னா இந்த உயர்ந்த சிந்தனைகள் கிட்டத்தட்ட எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. அப்போ அது உலகளாக பார்க்கும்போது உண்மையாகவும் இருக்கின்றது. இப்போ இங்கே மனைவியுடைய நலன்களை பற்றி சொல்கின்றோம். குவாலிஃபிகேஷன்ஸ், ஒரு நல்ல மனைவிக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ். அதனால்தான் நம்ம கண்ணதாசன் கூட பாடினார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏனென்று சொன்னால் அது எல்லாரும் ஒரே மாதிரி அமைவதில்லை. அப்போ பல நேரங்களில் இந்த வாழ்க்கை என்று சொல்வது ஒரு படகு என்று சொன்னால் அந்த படகு சரியாக செலுத்தப்பட வேண்டும். அப்போ சரியாக செலுத்தப்படுவதற்கு அந்த பேலன்சிங் வேண்டும் என்று பார்க்கின்றோம். ரெண்டு செலுத்துவரும் உட்கார்ந்துட்டு போகிறவங்களும் ஒரே பக்கமாக உட்கார்ந்துட்டு போக முடியாது, வெயிட் அதிகமாகிவிடும். அப்போ சமப்படுத்தி இருக்க வேண்டும். அப்போ அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். வாழ்க்கையில் இல்லறத்தில் வீட்டுக்குள்ளேயும் கடமை இருக்கிறது, வெளியேயும் கடமை இருக்கிறது. அதை எப்படி கணவனும் மனைவியும் பங்கு போட்டுக்கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பான வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, அந்த அன்பு மரணம் உடைய இல்வாழ்க்கையை வாழ்வதற்கு மனைவியுடைய சப்போர்ட், மனைவியுடைய உதவி, மனைவியுடைய தேவை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்ல வருகின்றோம். இப்ப நம்ம முதல் குறளை பார்ப்போம். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. அப்ப இங்க ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி முதல்ல சொல்கின்றார். மனைத்தக்க மாண்புடையால் ஆகி, அதாவது இல்வாழ்க்கைக்கு ஏற்றதான நல்ல பண்புகள் எல்லாவற்றையும் பெற்று தற்கொண்டான் தன்னுடைய துணைவன், தன்னுடைய கணவன், அவனுடைய வளத்தக்கால், அவனுடைய வருவாய் அளவு அறிந்து, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் என்று தெரிந்து, அந்த வருவாய்க்கு தக்கவாறு முறையாக சரியாக வாழ்க்கை நடத்துகின்ற பெண்தான் நல்ல வாழ்க்கை துணையாவாள். ஏனென்று சொன்னால் நம்ம பார்க்கிறோம், பல குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம், முக்கிய காரணம் பணம். இந்த பணம் இன்மை இல்லை என்று சொன்னால் பணத்தினுடைய மிகுதி பல குடும்பங்களை தவறான பாதைக்கு செலுத்தி விடுகின்றது. அப்போ அதுக்கு முக்கியம் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே பார்க்குறோம் வீட்டில் ஹோம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீட்டில் இருக்கிற மனைவி பெண், அவள் தான் ஹோம் மினிஸ்டராக இருக்கின்றாள், அவள் தான் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கின்றாள், அவள் தான் பல துறைகளுக்கு மினிஸ்டராக இருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இப்போது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நிதி நிலைமை ஆனாலும் சரி, ஆரோக்கியம் என்று சொன்னாலும் சரி, கல்வி என்று சொன்னாலும் சரி, இல்லை வெளி உறவு என்று சொன்னாலும் சரி, அந்த மனைவி சரியாக அமைந்தால்தான் இந்த உறவுகள் எல்லாம் சரியாக இருக்கும். ஏன்னா கணவன் என்று சொல்லக்கூடியவனுடைய கடமை நம்ம பார்க்கின்றோம், வீட்டில இருந்து வெளியே போய் பொருள் ஈட்டிக் கொண்டு வருவது, இந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்துவதற்கான வருவாயை சம்பாதித்துக் கொண்டு வருவதுதான் கணவனுடைய கடமையாக இருந்தது. அப்ப அந்த வகையில பார்க்கும்போது இங்க வள்ளுவர் சொல்கின்றார், இல்லை இப்ப நாம சொல்லுவோம் இப்ப மனைவியும் வெளியே போய் சம்பாதித்துக் கொண்டு வருகின்றார், அப்ப என்ன சொல்வீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பவும் மனைவிக்கு தாங்க அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்முடைய பழமொழி சொன்ன மாதிரி, ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். நாம் வந்து
பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் பெண்ணை வீக்கர் செக்ஸ் என்று சொல்கின்றார்கள், ஆண் தான் வந்து உறுதியானவன் என்று. ஆனால் மனதளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இனிமேல் கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடியது எவ்வளோ உண்மை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உண்மையிலேயே ஸ்ட்ராங் யாருன்னா பெண் தான் ஸ்ட்ராங், வீக் யாருன்னா ஆண் தான் வீக். ஏன் என்று சொன்னால், உடல் பலம் ஆணுக்கு இருக்கலாம், ஆனால் மனபலம் ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கு. ஏன்னா இது நான் வந்து ஒரு பெண்ணாக இருப்பதனால நான் சொல்லல, பல விஷயங்களை பார்த்து பலர் சொன்ன கருத்துக்கள் எல்லாவற்றையும் கேட்டு தான் இந்த முடிவுக்கு நான் சொல்றேன். நீங்களும் அது மாதிரியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா ஒரு ஆண் வந்து சின்ன விஷயங்களுக்கு கூட மனம் ஒடிந்து போய்விடுவான், அவனால அதுலேருந்து மீள முடியாது. அதனாலதான் நீங்க பாக்குறீங்க, நிறைய ஆண்கள் குடிக்கிறார்கள், பெண்கள் குடிப்பதில்லை. பெண்கள் வந்து குடிப்பது எங்கேயாவது அத்திபூத்தா மாதிரி நீங்க பார்க்கலாம், அது ஏதாவது சமூக கேடாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி பணத்தினுடைய மிகுதியாக அந்த சமுதாயத்தினுடைய கேடாக இருக்கலாம். சாதாரணமா எவ்வளவு வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட அங்க அந்த ஆண்கள்லாம் அதிகமா குடிப்பாங்க, பணம் இல்லாத போது கூட குடிப்பாங்க. ஆனா பெண்கள் குடிப்பதில்லை, பெண்கள் வந்து நிலை தடுமாறுவதில்லை. எந்த எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும், எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும், நீங்க ஒரு சின்ன உதாரணம் கூட பார்க்கலாம். ஒரு கணவன் மனைவியை இழந்து விட்டால் வெறும் உடல் சுகத்திற்காக மட்டுமில்லை, குழந்தைகளை வளர்க்க வேண்டும், குழந்தைகளை ஆளாக்க வேண்டும், அவனுக்கு யார் சமைத்து போடுவார்கள், அவனை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லி எவ்வளவு வயதானால் கூட அவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அதனால்தான் நமக்கு ஒரு நம்ம சொல்றோம், மனைவியை இழந்தா புது மாப்பிள்ளை என்று கூட சொல்வார்கள். ஆனா ஒரு பெண்ணை நீங்க பாத்தீங்கன்னா, அவ இளம் வயதிலேயே விதவையாகிருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், எந்த வயதெல்லாம் அந்த குழந்தைகளை அவளால வளர்க்க முடியும். அவள் எப்ப பெண் வளர்த்த குழந்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க தவறான பாதையில போவதில்லை. அதே நேரத்துல தாய் இல்லாமல் தந்தை மட்டும் ஒரு குழந்தைகளை வளர்த்திருக்கிறான் என்று சொன்னா அந்த குழந்தைகள் தவறாக போகிறார்கள். அப்போ உடனே நாம நியாயப்படுத்துவோம், தாய் இல்லாத குழந்தை, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அவனுக்கு அப்பாவுக்கு நேரம் இல்லை சொல்ல முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. மற்ற விஷயங்களை நீங்க பார்த்தா கூட பார்க்கலாம், ஒரு பெண்ணுனால சிக்கனமாக இருக்க முடிய அளவுக்கு ஒரு ஆணினால சிக்கனமாக இருக்க முடியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை முறை அப்படி இருக்குது. இப்படி பல கருத்துக்களை நான் சொல்லலாம். ஏனென்று சொன்னா அந்த பெண் வந்து உறுதியானவள், நினைத்ததை முடிக்கக்கூடியவள் என்று பார்க்கின்றோம். இப்போ தேவதாஸ் பத்தி நம்ம கேள்விப்படுகின்றோம், ஆனா பெண்கள்ல யாரும் அந்த தேவதாஸ் மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இல்லை என்று பார்க்கின்றோம். இப்போ நான் பல ஆண்டுகள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரியில வேலை பார்த்திருக்கின்றேன். அப்ப பல நேரங்கள்ல பல நன்றாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு வரும்போது தாடியெல்லாம் வளர்த்துக்கொண்டு அப்படியே வகுப்புக்கே வராம தெரிவார்கள். கூப்பிட்டு என்ன என்று கேட்கும்போது அவர்கள் சொல்வார்கள், காதல் தோல்வி. ஆனா அவன் காதலித்ததாக நினைத்த பெண் எந்த அரியரும் இல்லாம ஒழுங்கா 3 வருடத்துல படித்து டிகிரியும் பெற்று வேலைக்கும் போய் நல்ல குடும்பத்தையும் வாழ்ந்து விடுவான், நல்ல குடும்ப தலைவியாகவும் இருந்து விடுவான். ஆனா இவனுடைய வாழ்க்கை இங்க சீரழிந்து விடும். நான் பலமுறை என்னால் அந்த மாணவர்களுக்கு அறிவுரை கூட சொல்லியிருக்கின்றேன். இப்படி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம். அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன வலிமை எல்லாவற்றையும் மனதுக்குள், அதனால்தான் பெண் மனது ரொம்ப ஆழமானது என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்போ அது வந்து எல்லாவற்றையும் அடக்கி போட்டுக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. அப்போ அதனால தான் நான் சொன்னேன், பெண் சரியாக இருந்தா அந்த குடும்பம் சரியாக இருந்துவிடும். ஏனென்று சொன்னால் அந்த ஆணை கூட சரியான வழிக்கு அந்த பெண்ணாலே கொண்டு வந்து விட முடியும், அன்பாலோ அச்சுறுத்தலாலோ இல்ல வேறு ஏதாவது வகையில, சாமதண்ட பேதம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு முறையில பயன்படுத்தி அவளால அந்த ஆண்மகனை அவள் நினைத்தாள் என்று சொன்னால் வழிக்கு கொண்டு வந்து விட முடியும். ஆனா ஒரு பெண் தவறாக போனாள் என்று சொன்னா, பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்கின்றோமே, அந்த பெண் சரியாக இல்லை என்று சொன்னா அதோ கதிதான், அந்த ஆணால அவனும் வயதப்பி போய்விடுவான், அவ்வளவுதான், திருத்த முடியாது. அப்போ அதனாலதான் இங்க வள்ளுவர் வாழ்க்கை துணை நலம் என்று சொல்லி மனைவிக்கான கடமைகளை சொன்னாரே தவிர
ஒரு கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லலை. ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், பெண் சரியாக இருந்தாலே கணவனும் சரியாகி விடுவான். அதனால தான் அவனுக்கு தனியாக ஒரு அதிகாரம் சொல்லாமல் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் இங்கே அதிகாரம் சொல்லியிருக்கின்றான். அப்போ அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். மனைவியுடைய கடமையெல்லாம் சொல்கின்றாரு, ஏன் கணவனுடைய கடமையை சொல்லவில்லை? ஏன்னா மனைவி கணவனை வழிக்கு கொண்டு வந்து விடுவாள் என்பது வள்ளுவருக்கு தெரியும். அப்போ முதல் குரலே சொல்லுகின்றார், முதல் பிரச்சனை பண பிரச்சனை. அப்போ அந்த மனைவிக்கு சரியாக பட்ஜெட் போட தெரியணும். கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ப தன்னுடைய செலவை அவள் செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த செலவு சரியாக இருந்து விட்டது என்று சொன்னால் கடன் வாங்க வேண்டிய தேவையில்லை. கடன் இல்லாவிட்டாலே அந்த குடும்பம் மகிழ்ச்சியோடும் அன்போடும் இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான். அதனால தான் பட்டுக்கோட்டை கூட சொன்னார், பணத்தை வந்து அம்மா கையில் கொடுத்து விடு, அவள் வந்து அதை பெருக்கி விடுவாள் என்று சொன்னார். ஏன்னா அந்த பணத்தை எப்படி சேர்ப்பது பெருக்குவது என்பது பெண்களுக்கு கைவந்த கலை. அதனால இங்கே சொல்லுகின்றார், மனைத்தக்க மாண்புடையல் ஆகி, அதாவது மனை இல்வாழ்க்கை, இல்வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட எல்லா நல்ல பண்புகளையும், அதாவது மனைவி என்று சொல்லக்கூடியவள், ஒரு பெண் என்று சொல்லக்கூடியவள் இங்கே பொறுமைசாலியாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் முற்காலத்தில் அவர்கள் கூட்டு குடும்பமாக வேற இருந்தார்கள். இப்போ இது தனி குடும்பமாக இருந்தால் கூட, தனி குடித்தனமாக இருந்தால் கூட நாம் பார்க்கின்றோம், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்போ அந்த பெண்ணுக்கு பொறுமை இருக்க வேண்டும். கணவன் ஒரு தவறு செய்தால் கூட, கணவன் ஒரு அதிகமாக செலவழித்து விட்டு வந்தால் கூட, இவள் அவனுக்கு புரியும்படி நல்ல விதமாக உடனே கத்தக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், வள்ளுவர் எப்படி ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி சொல்லுகின்றார். அப்போ பல குணங்கள் பெண்ணுக்கு தேவையா இருக்கிறது, அதுல தலையாய குணம் பொறுமை. அப்போ கணவன் வரும்போது வந்த உடனேயே அந்த தப்பெல்லாம் சொல்லாம அவனுக்கு தேவையான உணவை எல்லாம் கொடுத்து, அவன் பசியெல்லாம் ஆறிய பின்பு கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கும்போது, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் செய்தா இதனுடைய விளைவுகள் இப்படிலாம் இருக்கும் என்று மெதுவாக புரியும்படி ஏற்றுக்கொள்ளும்படி லகுவாக சொல்லக்கூடிய அந்த திறமை, அதே மாதிரி இன்முகத்தோடு இருப்பது, அதே மாதிரி வீட்டுக்கு வருகின்றவர்கள்லாம் அன்போடு வரவேற்பது, இப்படி விருந்தாளிகள் வந்தாலே அந்த சமையல் அறையில் கடபுடா கடபுடா என்று சத்தங்கள் கேட்கும், பாத்திரங்கள் பறக்கும் என்று சொன்னால் யாருமே வீட்டுக்கு வரமாட்டாங்க. நமக்கு தெரியும், நம்ம நான் சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட விருந்தோம்பலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் விரிவாக. அப்போ விருந்தாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப சென்சிட்டிவானவர்கள், சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அப்புறம் நம்ம வீட்டுக்கு அடுத்த முறை வரமாட்டாங்க. நமக்கே தெரியும், நாமளே போக மாட்டோம். அதனால அப்போ அந்த விருந்தினர்கள் உபசரிப்பு, பெரியவர்களுடைய மனதை கோணாமல் நடந்து கொள்கின்ற தன்மை, இப்படி பல குணங்கள் அந்த பெண்ணுக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ அந்த மனைத்தக்க மாண்புடையார், அந்த பண்புகளை எல்லாம், மாண்பு அப்படிப்பட்ட சிறப்பான பண்புகளை எல்லாம் தனக்கு பயிற்சியினாலே பெற்று இருக்கக்கூடியவள். ஏன்னா பல நேரங்களில் நம்ம சொல்லுகின்றோம், தாயார் நம்முடைய வீட்டில் சொல்லுவாங்க, தாய் சொல்லுவாள், நாளைக்கு ஒரு வீட்டில் போய் நீ வாழ வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய சமுதாயத்தில் தான் நம்ம பார்க்குறோம், அந்த பெண்ணுக்கு ஒரு ட்ரெயினிங், ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. நீ கணவன் வீட்டில் போனால் இப்படிலாம் இருக்கணும், எப்படி அந்த சமையலை கம்மியாகவும் பண்ணணும், அதே சமயத்தில் அதை வீணாகவும் பண்ணணும், குறைவாகவும் செறிவாகவும் செய்ய வேண்டும், எப்படி செட்டாக குடும்பம் நடத்துவது, இதையெல்லாம் அந்த தாய் சொல்லி கொடுக்கின்றார் தன்னுடைய மகளுக்கு. அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு பயிற்சியெல்லாம் வேற எந்த நாட்டில் போய் பார்த்தாலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஒரு வயதுக்கு பின்பு 18 வயசு ஆனாலே அமெரிக்காவிலெல்லாம் அந்த குழந்தை இண்டிபெண்ட் ஆகி விட்டது. பெற்றோர்களோடு அதுக்கு எந்தவித தொடர்பும் இருக்க வேண்டிய தேவையில்லை, தனியாக போய் வாழலாம். பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை மீது எந்தவித உரிமையும் நிலைநாட்ட முடியாது என்று சொல்லப்படுகின்ற நாம் வந்து நம்ம ஆட்டோலலாம் திருமண வயதெல்லாம் எழுதினா கூட நம்முடைய பண்பாடு என்று பார்த்தா 40 வயதானால் கூட அந்த பெண் தாயிடம் போய் கேட்கின்றாளா, நான் என்ன செய்யட்டும் அம்மா, இப்படியெல்லாம் இருக்கிறதே என்று கேட்கக்கூடிய அட்வைஸ் கேட்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த தாய்க்கும் மகளுக்கும் இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கின்றார், இப்படி சரியாக முறையாக மாண்பு, மாண்பு என்று சொன்னால் போற்றத்தக்க சிறப்பான பண்பு கொண்டவளாக, மாண்புடையவன், இந்த நல்ல பண்புகளையெல்லாம் பெற்றவளாக இருந்து, தற்கொண்டான் தன்னை கொண்டவனிடம், தன்னை மணந்து கொண்ட கணவனுடைய
வளத்தக்கால் அவனுடைய வளத்துக்கு எந்தவித குறைவும் வராமல். ஏன்னா சில பேர் பெரிய பணக்கார வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு போவார்கள், இவர்களுடைய செலவினாலேயே அங்க பேங்க் பேலன்ஸ் அப்படியே இந்த பரமபதத்துல பாம்பு கடிச்சு கீழே வர மாதிரி சுவையின்னு கீழே இறங்கிடும். அப்போ அந்த மாதிரி ஆக்காமல் அந்த வளத்தை எல்லாம் அப்படியே ஸ்டேட்டஸ்கோ ரீடைன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவள் அவள் தான் நல்ல வாழ்க்கை துணை. கணவனுடைய வளங்கள் எல்லாம் குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடியவள் என்று இங்க மனைவியுடைய பண்புகள் என்ன, அடிப்படையாக அவளுக்கு காண வேண்டிய குணங்கள் என்ன என்பதை ஒரு கோடு காட்டுகின்றார் இந்த குறளில். நன்றி.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல் ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி.
3: நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. சளி, ஜுரம், இரும்பல் வந்தா டாக்டர் கிட்ட போற நாம ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி அதிகமானா சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்றதே இல்லைங்க. பிசிக்கல் இல்னஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளால மென்டல் டிஸார்டர்ஸ பாசிங் கிளவுடா கூட நினைக்கிறது இல்ல. இதனாலதான் பல மென்டல் இல்னஸ் சோசியல் இஷ்யூஸ்க்கு காரணமா இருக்குன்னு நினைக்க தோணுது. இத பத்தி நானும் கூட முன்னாடி ஒரு அறியாமை கொண்டுதான் இருந்தேன். என்னோட அறியாமை விளங்கின மாதிரி மக்களிடம் உள்ள மன பிரச்சனைகளிடம் கொண்ட அறியாமை விலகதான் இந்த ப்ரோக்ராமே. அர்த்தமான கேள்விகளுக்கு ஆழமான பதில்களுடன் காத்திருக்காங்க நம்ம சுபா சார்லஸ் மேம். வெல்கம் மேம்.
5: தேங்க்யூ மேம்.
4: டாக்டர் சுபா சார்லஸ் மேம் பத்தி சொல்லணும்னா, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல MBBS முடிச்சுட்டு விருதுநகர் GH ல 7 வருஷம் அசிஸ்டன்ட் சர்ஜனா ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சைக்காலஜி மெடிசின்ஸ்க்கு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு பல பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கவுன்சிலராகவும் கெஸ்ட் லெக்சரராகவும் சிறப்பான பணி செஞ்சுட்டு வராங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அவார்ட் வாங்கினவங்க தான் நம்ம ப்ரோக்ராமோட சீஃப் கெஸ்ட் டாக்டர் சுபா சார்லஸ்.
5: வணக்கம்மா.
4: மேம், உங்ககிட்ட இருந்து பல தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆவலோட காத்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க மேம், மென்டல் இல்னஸ்க்கும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணுன்ற அவேர்னஸ் பொதுமக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
5: ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமா. அதாவது மென்டல் இல்னஸ் அப்படின்னா என்னதுன்னே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஈவன் மற்ற டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனில் உள்ள டாக்டர்ஸ்க்கு கூட தெரியறதில்ல. IAS ஆஃபீஸர்ஸ்க்கு தெரியறதில்ல. பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், IT பீப்புளுக்கு தெரியறதில்ல. அதனால தான் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு குழந்தைய அன்பா பார்த்தா, ரொம்ப நம்ம அன்பு செலுத்தி நம்ம அரவணைச்சு இருந்துட்டா, அந்த நல்ல வளர்ப்பு சூழ்நிலையை கொடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு எந்த மென்டல் இல்னஸும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. மென்டல் இல்னஸ் வந்து எப்படி டைஃபாய்டு ஃபீவர் வருதோ, எப்படி டயாபெட்டிஸ்ங்கிற வியாதி வருதோ, எப்படி கேன்சருங்கிற வியாதி வருதோ, அது மாதிரி மென்டல் இல்னஸ்ன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இங்கே வந்து மருந்துகள் மட்டும்தான் வேலை செய்யும். இதை வந்து சரி பண்றதுக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தான் ட்ரெயின்டான ஆளு. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஈவன் மற்ற ப்ரொஃபஷன்ல உள்ள டாக்டர்ஸ்க்கே இந்த அவேர்னஸ் இல்லை.
4: ஒரு குழந்தைய எப்படி, எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு ஹீ ஹாஸ் மென்டல் இல்னஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது?
5: அழகான கேள்விமா. அதாவது மென்டல் இல்னஸ் ஒரு டைப் ஆஃப், அதாவது மேஜர் மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குணப்படுத்த கஷ்டப்படுகிற அந்த நோய்கள் வந்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா 12 வயதுலேருந்து தலை காட்ட ஆரம்பிக்கும். அது வந்து சடார்னு சில மென்டல் இல்னஸ் வரலாம். ஆனால் சில மென்டல் இல்னஸ், ஸ்கிசோஃப்ரினியா போன்ற இல்னஸஸ் வந்து மெல்ல மெல்ல, மன சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவோம், மெல்ல மெல்ல மெல்ல வரும். அது ஒரு 12 வயசுல ஆரம்பிக்கும். பிள்ளை வந்து உங்கள்கிட்ட வந்து ஒதுங்க ஆரம்பிப்பான். அம்மா வந்து கட்டி பிடிச்சா, இல்லை அப்பா தோளோடு சேர்த்து அணைச்சா அப்படி சிலிர்த்துட்டு தள்ளி போயிடுவாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. கண்ணோடு கண் கொடுத்து பார்த்து பேச மாட்டாங்க. ஒரு ட்ரீம் கற்பனை உலகத்திலேயே அவங்க சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில குழந்தைகள் தனக்குத்தானே சிரிச்சுக்குவாங்க, தனக்குத்தானே ஒன்று ரெண்டு வார்த்தைகள் முணுமுணுத்து கொள்வாங்க. சில குழந்தைகள் அடிக்கடி கண்ணாடி முன்னால் நின்று பார்ப்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் மென்டல் இல்னஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அல்லது சந்தேகம் தட்டணும், ஒரு டாக்டர்கிட்ட அப்பவே கொண்டு போய் காட்டணும். என்ன டாக்டர் சொல்றீங்க, வாலிப பிள்ளை வந்து 15 வயசு பிள்ளை கண்ணாடியில் பார்த்தா மென்டல் இல்னஸ்ன்னு சொல்றீங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனாலும் ஒரு 15-16 வயது ஆணோ பெண்ணோ கண்ணாடியை முன்னாலே நின்று தன் முகத்தை கோணி கோணி பார்த்து கண்ணாடியிலேயே பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு அப்நார்மாலிட்டி சிம்டம். இது எல்லாம் அவங்களுக்கு மென்டல் இல்னஸ் செட்டின் ஆகலை, பட் செட்டின் ஆகிறதுக்கு அறிகுறிகள். ஸோ இதெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். தனியாக ரூம்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க, ஜன்னல் கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அந்த இருட்டு அவங்களுக்கு பிடிக்குது, தனிமை பிடிக்குது அவங்களுக்கு அப்படின்னா இது வந்து இட் இஸ் அ ரிஸ்கி திங். அது மாதிரி டிப்ரெஷன் இருக்கு. டிப்ரெஷன் வந்து குழந்தைகள் லாஃபிங் டிப்ரெஷன் இருக்கு, ஸ்மைலிங் டிப்ரெஷன் இருக்கு. குழந்தை உங்களுக்கு நல்லா சிரித்துக்கிட்டு உங்கள்கிட்ட அம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான், ஆனால் திடீர்னு ஒரு தடவை போய் சூசைட் பண்ணிடுவாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இப்போ யங் சில்ட்ரன் டீனேஜர்ஸ் சாகிறது, முன்னால் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல தான் அவங்க நிறைய பேர் இறந்தாங்க. அவங்களுக்கு வியாதிகள் வர்ற பக்கம் காலம் கிடையாது, அது உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். அதனால ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்ல தான் நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஆனா இப்ப அன்பார்ச்சுனேட்டா உலகம் முழுவதும் சூசைட்னாலதான் அவங்க ஜாஸ்தியா இறக்குறாங்க. அதனால நமக்கு மென்டல் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப வேணும். ஒரு 15 வயசுல ஒரு பையனுக்கு நல்ல எனர்ஜியோட இருக்கணும், ஆனா அவன் எனர்ஜி இல்லாம அவன் சோர்ந்து இருக்கான், நான் முதல் காரணம் டிப்ரெஷன். அந்த டைம்லயே அம்மா அப்பா அவனை வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டா கூட்டிட்டு வரணும், அவங்க அனலைஸ் பண்ணணும்.
1: மேம், டிப்ரெஷன்ன்றது எந்த மாதிரியான மென்டல் ஸ்டேட்? ஏன்னா டிப்ரெஷன்ன்றது சேட்னஸ் அப்படின்ற இமோஷனோட கம்பேர் பண்ணப்படுறதுனால டிப்ரெஷன் ஒரு இல்னஸ்ன்றதே மக்கள் பல பேருக்கு தெரியறதில்ல. ஸோ டிப்ரெஷன்ன்றது என்ன மாதிரியான மென்டல் ஸ்டேட்னு சொல்லுங்க.
5: ரொம்ப அழகான கேள்விமா. இதுக்கு கிளியர் கட் டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஓகே, மனசு வந்து எப்பவும் ஒன்று போல இருக்காது, மனசு வந்து சலனமற்று இருக்காது. மனசுல சலனங்கள் இருக்கும், அதுவும் டீனேஜ் பருவத்தில் படிக்கிற பருவத்தில் எல்லா சலனங்களும் இருக்கும். அப்போ வந்து மனசு வந்து ஒரு நேரம் அமைதியாக இருக்கும், ஒரு நேரம் துள்ளலோடு இருக்கும், ஒரு நேரம் அப்படியே கவலை டிப்ரெஷன் வரும், அதுக்கப்புறம் ஒரு நார்மல்சி வரும், அப்புறம் சில வேளை திருப்பி ஒரு கவலைப்படும், டீச்சர் திட்டாங்க அப்படின்னா ஒரு கவலை வரும், திடீர்னு காதலி பார்த்து சிரித்தால் உடனே மூடு ஹை ஆகும். ஸோ இது வந்து நார்மல். ஸோ சேட் ஆகிறது, நீங்கள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, சேட்னஸ் இஸ் வெரி வெரி நார்மல் பார்ட் ஆஃப் லைஃப், இது ஒன்றுமே இல்லை. ஆனால் டிப்ரெஷன்லேயும் வகைகள் இருக்கு, மைல்டு டிப்ரெஷன், மாடரேட் டிப்ரெஷன், சிவியர் டிப்ரெஷன் அப்படின்ட்டு இருக்கு. இந்த மாடரேட் சேட்னஸ், நார்மல் சேட்னஸ் இருக்குல்ல, அந்த சேட்னஸ் திடுதுப்பென்று சிவியர் டிப்ரெஷனுக்கு மாறலாம். சிவியர் டிப்ரெஷன் கூட சில வேளை மாறி மூடு எலிவேட் ஆகி நல்லாயிரலாம். ஸோ எப்போ இது இட்ஸ் அ டைனமிக் ப்ராசஸ். மனசு ஒரு குரங்கு, அது வந்து அப்படியே டைனமிக், இட் இஸ் நாட் அ ஸ்டேட்டிக் இது. ஸோ மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து டிப்ரெஷன் எப்போ நம்ம சொல்கிறோம்னா, பிள்ளை வந்து சாப்பிட மாட்டேங்கிறான், இல்லை ரொம்ப சாப்பிட்றான், தூங்க மாட்டேங்கிறான், இல்லை ரொம்ப தூங்குறான். அவன் நார்மலாக சினிமாக்கு வாடா வெளியே போகுமான்னா துள்ளிட்டு கிளம்புற பொண்ணு இப்போ வந்து சரி நான் வரலை அப்படின்னு சொல்கிறா, வா பீச்சுக்கு போவோம் அப்படின்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படின்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் ஃப்ரெண்டு ரொம்ப ஆசையாகப்படுவியே, இந்த ஃப்ரெண்டு உன்ட்ட பேசி உன்னை கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் பிறகு பேசுகிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்கமா நல்லா இருக்கேன் அப்படின்னு சிரிப்பாங்க, ஆனால் மனது உள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் வேணும். ஒரு அம்மா ஒரு எஃபெக்டிவ் கவுன்சிலராக இருக்கலாம், ஒரு அப்பா ஒரு எஃபெக்டிவ் கவுன்சிலராக இருக்கலாம், ஒரு டீச்சர் எஃபெக்டிவ் கவுன்சிலராக இருக்கலாம், ஃப்ரெண்டு இருக்கலாம். ஆனாலும் இதையும் தாண்டி திடீரென்று டிப்ரெஷன் வந்துடக்கூடாது. டிப்ரெஷனுடைய மிகப்பெரிய மோசமான விளைவு சூசைடு. அதனால ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் கவுன்சல் பண்ணி மாத்திரைகள் சாப்பிட்டா அது உங்களுக்கு பெரிய பக்க விளைவுகளெல்லாம் ஏற்படுத்தாது, ஆனால் அப்படியே மனசு ரொம்ப பாதாளத்துக்கு போகிறத தவிர்க்கும். ஸோ இது ஒரு ப்ரிவென்ஷன். இப்போ எப்படி எதுக்கு வேக்சின் போட்டுக்கிறோம், போய் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறோம், அது மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட காட்டி ஒரு கவுன்சிலிங் எடுத்து ஒரு தடுப்பூசி அகெயின்ஸ்ட் சூசைடு மாதிரி நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட காட்டி கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப அழகாக புரிய வச்சுருக்கீங்க மேம் டிப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறது. டிப்ரெஷன் ஒரு இல்னஸ்ன்றத மறந்து நிறைய மக்கள் அதை தன்னோட லைஃப் ஸ்டைல நினைச்சிட்டு அதை சாதாரணமா இணைத்து விட்டுடுறாங்க மேம். இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
5: இதனாலதான் நம்பர் ஒன் கில்லர் காஸ் ஃபார் டீனேஜர்ஸ் வந்து டிப்ரெஷன் ஆயிருக்கு, சரியா? நாட் ஓன்லி டீனேஜர்ஸ், அதாவது 35 இயர்ஸ் வர, அண்டர் 35 இயர்ஸ் நிறைய பேர் சாகிறதுக்கு காரணம் இப்போ சூசைடாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. டிப்ரெஸ்டு பர்சனுக்கு இன்சைட் கிடையாது. இன்சைட் அப்படின்னா என்னது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருக்கு, வயிறு வலிக்கும். அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவாங்க, டைஃபாய்டு காய்ச்சல் வந்த பேஷண்ட்டு, வயிறு வலிக்குது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, இங்கே பாருங்கள் எனக்கு காய்ச்சல் அடிக்குது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கண்டிஷனை பற்றி அவங்களுக்கு அடுத்தவரிடம் சொல்ல தெரியும். அப்போ உடனே என்ன செய்வாங்க, எல்லாரும் அலர்ட் ஆகுவாங்க, ஓ இவளுக்கு வயிறு வலிக்குதான், சாப்பிட்டா வாந்தி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகி உடனே டாக்டர்கிட்ட ஹெல்ப்புக்கு போயிடுவாங்க. ஆனால் மென்டல் இல்னஸ் அப்படி கிடையாது. அதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. அம்மா எனக்கு தனியாக ரூம்குள்ளே போய் உட்காரணும்னு தோணுது, அம்மா எனக்கு வந்து இந்த மனசெல்லாம் கவலையாக இருக்குது, துவழுது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லக்கூட மாட்டாங்க. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அவங்கள வற்புறுத்தி ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியாது. அதுவும் ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லிட்டு அந்த மேஜர் மென்டல் இல்னஸ் உள்ளவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு இன்சைட்டே இருக்காது. நீயே உனக்கு பேசிக்கிட்டுறியே, நீயே தனியாக இருக்கும்போது சத்தமாக பேசிக்கிறியே, நீ எதுக்குன்னா இல்லையே நான் அப்படி பேசலையே, அது நான் மனசில் ஏதோ யோசித்தேன் அதனால அப்போ பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுப்பார்கள். அதனால அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, தங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, தாங்க இப்படி கஷ்டப்படுறோன்ட்டு தெரியாது. அதனால தான் இங்கே உறவினர்களுடைய ரோல் மிக பெருசு.
6: ரொம்ப நல்லா புரியுது மேம். டிப்ரெஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணணுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டே வருது எனக்கும். மேம், ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நல்லது. ஒரு வேலை செய்யும்போது அது அந்த வேலை மேலே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும், சில பேர் இல்லை இல்லை ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கவே கூடாது, ஜாலியாக பண்ணுற ஒர்க் தான் நல்ல அவுட்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க, ஒரு ஒர்க் நல்ல அவுட்கம் தர்றதுக்கு அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போடணுமா வேண்டாமா?
5: நிச்சயமாக ஒரு ஒர்க் வந்து நல்லா வரணும்னா கொஞ்சம் ஆங்ஸைட்டி வேணும், கொஞ்சம் டென்ஷன் வேணும். ஆனால் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு வகை இருக்குது. யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு இருக்குது. இந்த டிஸ்ட்ரெஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ட்டு யூஸ்வலாக சொல்கிறது. டிஸ்ட்ரெஸ், ஐயோ என்னால் தாங்க முடியலையே, நான் எப்படி கோப்ப பண்ணுவேன், எனக்கு இத்தனை கடன் சுமை இருக்கே, நான் எப்படி கோப்ப பண்ண போகிறேன் அப்படிங்கிறது டிஸ்ட்ரெஸ். ஐயோ என்னால் இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கே, டீச்சர் இன்னும் நான் நல்லா படிக்கணுங்கிறாங்களே, எங்கள் அப்பா அம்மா நீ நல்லா படித்தாதானே, நாங்கள் பணம் செலவழிக்காமல் நீயே உன்னுடைய முயற்சியில் கல்லூரி ஜாயின் பண்ணிடலாம், இல்லைனா நாங்கள் அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணுமே, நாங்கள் எப்படி செய்வோம், நாங்கள் கடன் வாங்கியாக உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை, அந்த ஸ்டூடெண்ட் ஒரு டிஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிறான். இன்னொன்று இருக்குது, யூஸ்ட்ரெஸ், கல்யாணம் வச்சிடுறாங்க. ஓகே கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணப்பெண்ணுக்கு ஒரு யூஸ்ட்ரெஸ் வரும். ஆஹா, டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு ஆங்ஸைட்டி வரும், ஒரு டென்ஷன் வரும். இது வந்து குட் ஸ்ட்ரெஸ். நீ வந்து இப்போ திடீர்னு உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதாவது அம்மா நீ இந்த ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட், நீ ஆசைப்பட்ட ப்ராஜெக்ட் உனக்கு கிடைச்சிருது. உடனே ஒரு டென்ஷன் வரும், பதட்டம் வரும், ஐயோ செய்யணுமே நல்லா செய்யணுமே அப்படின்ட்டு வரும், ஒரு கவலை வரும். இது எல்லாமே நல்லது. திஸ் இஸ் அ யூ ஸ்ட்ரெஸ், உன்னை முன்னேற்றத்துக்காக உள்ள ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிட்டனும். யூ ஸ்ட்ரெஸ் எப்பவும் முன்னேற்றும், டிஸ்ட்ரெஸ் தான் உங்களை டிப்ரெஷன்லையும் கவலையிலையும் டென்ஷன்லையும் தள்ளிவிடும்.
6: கண்டிப்பா மேம், இனிமே நம்ம மக்கள் யாரும் டிஸ்ட்ரெஸ் கொள்ள மாட்டாங்க நம்பலாம். மேம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த மாதிரி சைக்காலஜி உள்ள மக்கள் கிட்ட இருக்கும்?
5: புரியல.
6: அதாவது மேம், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோவப்படுற ஆளுங்க இருக்காங்க, நிறைய ஆசைகள் கொண்டவங்க இருக்காங்க, வாழ்க்கை இது போதும் இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி உள்ள மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்றது எந்த விதமான மக்கள் கிட்ட அதிகமாக இருக்கும்?
5: அதாவது மக்கள் பலவேறு வகையாக பிரிக்கலாம். ஓகே, ஆனால் மெயினாக மூணு வகையாக பிரிக்கலாம். மக்கள் அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு, சிந்தனை எப்படி இருக்கு, அந்த சிந்தனை சிதைவு. இப்போ நீங்கள் சொல்றீங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, அதாவது செயலாக்கம் இருக்காது ஆனால் ஆசை மட்டும் அதிகமாக இருக்கும். நான் வந்து பெரிய சினிமா ஸ்டார் ஆகணும்னு நினைப்பாங்க, நான் வந்து படித்து இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க, நான் இந்தந்த ப்ராஜெக்டில் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ற அவங்க கனவுகள் அப்படியே நல்ல அழகாக இருக்கும். ஆனால் செயலாக்கம் இருக்காது, அதுக்கு ஒரு ரோட் மேப் இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யணும், ஃபஸ்ட்டு நான் எங்கே ஆரம்பிக்கணும், நெக்ஸ்ட் ஒர்க் என்ன செய்யணும், எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறது இருக்காது. தே ஸ்பெண்ட் தயர் டைம் இன் இமேஜினிங் அண்ட் அப்படியே இது பண்ணிட்டு செயலாக்கம் ஒண்ணுமே இருக்காது. அதுலயே சந்தோஷமாயிருவாங்க, நல்லா படுத்து தூங்கிடுவாங்க, நல்லா சாப்பிட்டுருவாங்க, அவ்வளவுதான், அவங்க நாள் முடிஞ்சு போகும். ஸோ அவங்க கனவுகள்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கையில அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்காது, பட் தேல் பி ஹாப்பி. ஓகே, தேல் பி ஹாப்பி. ஸோ நம்மளும் தே ஆர் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை, நம்ம அவங்கள பத்தி கவலையே பட போறது இல்லை. ஓகே, இன்னொருத்தங்க இருக்காங்க, அதாவது சிந்தனையில குழப்பவாதிகளா இருப்பாங்க. திங்கிங் திங்கிங் திங்கிங் திங்கிங் ஓவர் திங்கிங், அதுதான் கடைசியில் ஸ்கிசோஃப்ரினியா போன்ற இல்னஸஸ்க்கும் வழிவகுக்கும். சந்தேகம், ஓவர் திங்கிங் வரும்போது சந்தேகப்படுவாங்க. ஓ, எங்கள் அப்பா இப்படி செய்கிறாங்களோ, இந்த டீச்சர் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ, என் ஃப்ரெண்டே எனக்கு பின்னால் போய் எனக்கு போட்டு கொடுக்காளோ. ஸோ இப்படிப்பட்ட சிந்தனைகள் அவங்களுக்கு குழப்பி குழப்பி அங்கேயே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுலேருந்து விடுபட முடியாமல் தூக்கம் இல்லாமல் யோசித்து அப்படி ஓவர் திங்கிங்கில் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாட் டிசார்டர்னு நாங்கள் சொல்லுவோம். இன்னொன்று இமோஷனல் டிசார்டர், மூட் டிசார்டர்னு சொல்லுவோம். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க, எப்பவும் இரிட்டேஷன்ல இருப்பாங்க. ஒன்று சொல்லிட்டு அவ்வளோதான் அவங்க டிப்ரெஸ் ஆகி அன்னைக்கு அவங்க கவலையாயிருவாங்க, நம்மளை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. நீ ஏன் இப்படி சொன்னேன், அதனால தான் நான் வந்து எனக்கு இவ்வளோ கவலையாயிடுச்சு, அதனால தான் நான் மூணு நாள் சாப்பிடலை, நாள் முழுக்க அழுதுகிட்டு இருந்தேன், அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து மூட் டிசார்டர் பீப்புள். இன்னொன்று பிஹேவியர் டிசார்டர். பிஹேவியர் டிசார்டர்னா அது ரொம்ப ஆபத்தானது. பிஹேவியர் வந்து சரியிருக்காது, போய் தண்ணி அடிப்பாங்க, ட்ரக்ஸ் சாப்பிடுவாங்க, அப்படி படுவாங்க, இன்பத்தை தேடி அங்கே இங்கே இங்கே எங்கே சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபடுவாங்க. கான்டக்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம். கோவப்படுவாங்க, தூக்கி வீசுவாங்க, அம்மாவை மிரட்டுவாங்க, அப்பாவை சட்டையை பிடிச்சி அடிப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறதும் இருக்குது. ஸோ மூணு வகையான குரூப்பாக இதை பிரிக்கலாம். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்.
6: அதுலேருந்து ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுலேயே ரொம்ப சந்தோஷமா. மேம், ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் இப்போ முன்ன மாதிரி கிடையாது. ஸ்கூலுக்கு போனோம் வந்தோன்னு காமா இருக்கிறது இல்லை. பசங்களுக்கு ஸ்கூல்லையும் அசைன்மெண்ட்ஸ், ஹோம் ஒர்க்ஸ், எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் தன்னோட ஆசையை திணிச்சு இந்த கிளாஸ்க்கு போ அந்த கிளாஸ்க்கு போன்னு சேர்த்து விடுறதும், இதனால சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்க நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதை பேரண்ட்ஸ் எப்படி பசங்களை ட்ரீட் பண்ணுறது?
5: இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்குமா. பேரண்ட்ஸுடைய பேராசை, பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண தெரியலை, இந்த டீச்சர்கிட்ட அனுப்பிடுவோம், இந்த டியூஷனுக்கு அனுப்பிடுவோம், சம்மர் கிளாஸா, வீட்டில் இருந்தால் பெரிய தலைவலி, நான் என் சேட் பண்ணணும், நான் என்னுடைய வீடியோஸை பார்க்கணும், நான் என்னுடைய சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், பிள்ளைகள் எங்கேயாவது கொஞ்சம் நேரம் வெளியே என் கண்ணில் படாமல் எங்கேயாவது தள்ளி இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சிட்டே நிறையா கிளாஸஸ்க்கு அனுப்புகிறாங்க. இன்னொன்று குழந்தைகளுடைய ஆர்வம். குழந்தைகளுக்கு பேஷன் இருக்கா அனுப்புங்க. குழந்தை பேஷனேட்டாக போகிறாங்களா, தானே எழும்பி அம்மா இப்போ கிளாஸ் நான் போகணுமா நீ அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்களா அனுப்புங்க. பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு தூங்குதா, நான் உனக்காக ஆயிரக்கணக்கில் அந்த பணத்தை கெட்டுனேன்னு சொல்லி பிள்ளைய டென்ஷன் பண்ணி போக சொல்லாதீங்க. பணம் வேஸ்ட் ஆகலாம், உங்க பையனுடைய மன தைரியம், மனம் கவலைப்படக்கூடாது. பணம் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உங்க பையனை நீங்க ராஜா மாதிரி சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு தான் நீங்க அவனை பழக்க வைக்கணும்.
6: கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி மேம், இந்த காலத்து பசங்க கிட்ட நோ அப்படிங்கிற ஒரு ஆன்சரை ஏத்துக்கிற மனதைரியம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல சின்ன விஷயத்துக்கு டீச்சர் திட்டினாலோ இல்ல அம்மா அப்பா மார்க் ஏன் கம்மி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சத்தமா கேட்டாலோ கூட அவங்க ரொம்ப மனசளவுல உடஞ்சு போயிடுறாங்க. சில பேர் இதை சூசைட் அளவுக்கு கூட கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதனால பசங்க கிட்ட வந்து இந்த நோன்ற ஒரு ஆன்சரை எடுத்துக்க கூடிய மனதைரியம் கம்மி ஆகிட்டே வருது இல்லைங்களா?
5: இதில் ரெண்டு விஷயம் இருக்குமா, யார் இந்த நோ சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு, எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாங்கும் மனப்பான்மை குழந்தைகளுக்கு இருக்குதா, அந்த குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் இதை ஊட்டி விடணும். எப்படி குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் சொத்து சேர்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் குழந்தைகளுக்கு நம்ம வீடு வாங்கணும், நம்ம லேண்டு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, பேரண்ட்ஸுக்கு தன்னால் தெரியும். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு எது தெரியாதுன்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொத்து கொடுக்க வேண்டாம், அந்த சொத்தை சம்பாதிக்கக்கூடிய திறனை, மன தெம்பை, மன தைரியத்தை வளர்த்து விடுங்க அப்படிதான் நான் சொல்ல வரேன். நீங்க சொத்தை சேர்க்க வைக்க வேண்டாம், அவன் உங்களை மாதிரி 1000 வீடு வாங்குவான், அந்த தைரியத்தை மட்டும் நீங்க அவனுக்கு கொடுங்க, அது போதும். ஆனா பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, உனக்காகத்தானே நான் உழைக்கேன் அப்படின்னு பிள்ளைய விட்டுட்டு போயிடுவாங்க. உனக்காகத்தானே நான் ஓடி போய் இந்த வீடு கெட்டணும் தானே நான் உனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அபத்தம்மா, அது வந்து இடியசின்னு சொல்லுவேன். எதுக்கு முக்கியத்துவம் வாழ்க்கையில கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளை சூசைட நோக்கி தள்ளுறாங்க.
6: ஸோ பேரண்ட்ஸ் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ற டைம்ன்றது ரொம்ப முக்கியம்.
5: எஸ், அதுல குவாலிட்டி டைம் இருக்கு, குவான்டிட்டி டைம் இருக்கு. எவ்வளோ நேரம் நீங்க உங்க குழந்தை கூட உட்காந்துருக்கீங்கிறது கிடையவே கிடையாது. 5 நிமிஷம் உட்காந்துருக்கீங்களா, குழந்தைய கெட்டி அணைங்க, கண்ணோடு கண் பாருங்க, அது போதும். அது பார்த்தாலே குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இடையில ஒரு கம்யூனிகேஷன் வந்துடும். கண்ணோடு கண் பார்க்கும்போது ஒரு பெரிய மேஜிக் விஷயம் நடக்குது. கண்ணை பார்த்து முகத்தை பார்த்து நீ எப்படிமா இருக்க, காலேஜ் உனக்கு நல்லா இருந்துச்சா, நீ சந்தோஷமா இருக்கியா, இந்த வார்த்தைகளை கேளுங்க போதும். நீங்க பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் மாதிரிலாம் பேச வேண்டாம். நாடியை பிடிச்சி கெட்டி அணைச்சி தலைய கோதி நீங்க உங்க பிள்ளைய கண்ணோடு கண் கொடுத்து பேசினாலே போதும், எல்லாம் சரியாயிரும்.
6: ஒரு நல்ல பேம்பரிங் கொடுக்கணும் மேம். கரெக்ட் மேம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசிட்டோம். கொஞ்சம் முன்னாடி போனால் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கும் இந்த காம்படிஷன் நிறைஞ்ச உலகத்தில் நிறைய டார்கெட்ஸ், கோல்ஸ், அதுக்கு மேலே பர்சனல் ப்ராப்ளம்ஸ், இப்படி ஒர்க்குக்கும் மேலே ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுற ஒர்க்கிங் கிளாஸ் அடல்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொல்ல முடியுமா?
5: எக்ஸசைஸ் மாதிரி சொல்லலாம். நீங்கள் இப்போ கேட்டீங்க நோ எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்க. நோ சொன்னால் அவங்க கோவப்படுறாங்களே, நான் அதை சொல்கிறேன், அதே நோ சொல்ல தெரியணும். ஓகே, ஒர்க்கிங் பீப்புளுக்கும் இப்படி இப்படி செய்ய, இந்தந்த ப்ராஜெக்டை செய்ய, நோ என்னால் இது தான் செய்ய முடியும், இது இது பண்ணு, இப்படி இப்படி பண்ணு, நீ இவ்வளோ பண்ணணும், நோ என்னால் இது தான் பண்ண முடியும். ஓகே, உங்களுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு ஒர்க் பண்ணுங்க, பட் டிஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகிற நேரத்தில் நீங்கள் நிப்பாட்டிடுங்க. ஸ்ட்ரெஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் நல்லது, டென்ஷன் நல்லது, பட் அளவு மீறி போச்சுன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே அது கொன்றும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதவரை ஃபஸ்ட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஓகே, ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு எக்ஸசைஸ் கேட்குறீங்க, பெஸ்ட்டு எக்ஸசைஸ் வாக்கிங். ஓகே, அதுக்கு மேலே உங்களுக்கு கேம்ஸ், அதாவது ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள் ஒரு பேஸ்கெட் பால் விளையாடுறீங்க, இல்லை ஒரு ஃபுட்பால் விளையாடுறீங்க, இல்லை ஒரு டென்னிஸ் விளையாடுறீங்க, இல்லை ஒரு கபடி ஆட்டம் விளையாடுறீங்க, கிரிக்கெட் விளையாடுறீங்க, இந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து கத்தி கூச்சல் போட்டு நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எல்லாம் உங்கள் உடம்புல சேர்க்கும். டெய்லி நீங்கள் விளையாடுறீங்களா, ஆப்டிமமாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும், எந்த மாத்திரையும் வேண்டாம். நீங்கள் அழகாக டெய்லி ஒரு 1 hour நீங்கள் வந்து ஒரு சோஷியல் கேம்ஸ், தனியாக நின்று நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, நீங்கள் போய் ஒரு ஜிம்மில் போய் அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, ஆக்சுவலாக ஃபீல்டில் இறங்கி ஒரு கேம் விளையாண்டுனீங்கன்னா எந்த மாத்திரையும் கொடுக்கக்கூடாத ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியை அந்த எக்ஸசைஸ் கொடுக்கும். அண்ட் சன்லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
6: ஸோ எக்ஸசைஸ்ன்றது கேம்ஸ் மூலயமாவும் சன்லைட் மூலயமாவும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ மேம். முன்னாடியெல்லாம் ஹோம் மேக்கர்ஸோட லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது, அப்படி தான் நாமளும் நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ ஹோம் மேக்கர்ஸ் கிட்டேயும் கூட நிறைய பேர்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒன்று, டிப்ரெஷன்ன்ற ஒன்று இருக்குது. ஒன்று, அவங்களால ஹோம் மேக்கர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட கெரியரை கண்டினியூ பண்ண முடியலையேன்ற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வீட்லேயே இருக்கோமே அப்படிங்கிற அந்த வெறுப்பில் வந்த ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்?
5: போர்டம் தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். போர்டம் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இவங்க அவங்க டைமை நல்லா பிளான் பண்ணணும், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைகள் வந்து நம்மள்கிட்ட ஒரு பச்சை குழந்தையா, அது தன்னை கூட பார்க்க தெரியாத ஒரு குழந்தையா அரைவ் ஆகுது உலகத்தில். அந்த குழந்தை வந்து வளருது, 5-6 வயசு வந்த உடனே அம்மா நீ கொஞ்சம் தள்ளிடு நானே இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும். 15 வயசு பிள்ளை அம்மா என் ரூம்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொல்லும். 18 வயசு ஆயிடுச்சா பேச மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா அம்மாவை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுதான் இயற்கை. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் ரெடி ஆகணும். நீ உங்கள் ஹஸ்பண்ட் முன்னேறுவாங்க, உங்கள் பிள்ளைகள் முன்னேறுவாங்க, இதோட சேர்த்து நீங்களும் இல்லத்தரசிகளும் முன்னேறிட்டே வரணும். இல்லத்தரசிகள், நான் அந்த படித்த 10ஆம் கிளாஸ் இல்லை நான் படித்த பிகாம் அதோடய நான் இப்போ இருக்கேன்னா முடியாது. உலகம் மாறிக்கிட்டே வருது, ஃபாஸ்ட்டாக உலகம் மாறுது. ஸோ நீங்கள் கரண்ட்டில் ட்ரெண்டாக இருக்கணும். நீங்கள் என்ன நடக்குது, எப்படி இருக்குது உலகம் அப்படிங்கிறோம், நீங்களும் சோஷியலி ஆக்டிவாக இருக்கணும். அப்போ உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்.
6: கண்டிப்பாக ஹோம் மேக்கர்ஸும் அவங்களுக்கான கெரியரை கரெக்டாக பார்த்துட்டே போகணும்னு சொல்கிறீங்க. சூசைடுன்ற ஒன்று இப்போ நம்ம இருக்கிற இந்த போஸ்ட் மாடர்ன் இராவில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் பீப்புள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு மேம். இப்படி சூசைட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம சொசைட்டிக்கு ஒரு பெரிய த்ரெட்டுன்னு சொல்லலாம். நீங்க இந்த மாதிரி சூசைடல் டெண்டன்சிஸ் உடையவங்களை எப்படி டீல் பண்ணுவீங்க?
5: அதாவது இதை டீல் பண்றதுக்கு பல வகையான வழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலைஸ் பண்றது ரொம்ப நல்லது, ஏன்னா ரொம்ப இமீடியட் த்ரெட் இருக்கு. சிலவங்களை சூசைடு பண்ணிட்டாங்க, நாங்கள் மீட்டு கொண்டு வரோம் அப்படிம்பாங்க. கணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க, எல்லாம் தூக்கு மாட்டி இது பண்ணிட்டாங்க, தூங்கிக்கிட்டு இருந்தவன காப்பாற்றி பிடிச்சி தூக்கி அப்படிலாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. மாத்திரைகள் நிறையா சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போய் மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளெல்லாம் டியூபை போட்டு எடுத்து அப்படியெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ இவங்களை வந்து ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. சைக்கியாட்ரிக் பேஷண்ட்ஸை அண்டர்டேக் பண்ணுற டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி. சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் தனியாக இவங்களை பார்க்க முடியும். ஏன்னா இவங்க எப்போ திடீர்னு நம்ம கண் அசைக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு மலேரியா காய்ச்சல் வந்த பிள்ளை ஓடி போய் குதிக்காது. பட் இந்த பிள்ளை ஒரு ரெண்டாவது மாடியில் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா ஓடி போய் குதிச்சிரும். ஸோ இவங்களை வந்து ரொம்ப அட்மோஸ்ட் கேர் வேணும், ஃபேமிலி சப்போர்ட் வேணும், சொசைட்டல் சப்போர்ட் வேணும். இதுக்கு மேலே மாத்திரைகள் வேணும். மினிட்ல அப்படி மூட் எலிவேட் பண்ற மாத்திரை இருக்கு, நிமிஷத்துல மனசை வந்து துள்ளல் பண்ண வைக்கிற மாத்திரைகள் இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா இது இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது.
6: கண்டிப்பா
5: ரொம்ப கவலவையோட வருவாங்க. மாத்திரையை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, டாட்டா மேடம் நான் ஷாப்பிங் போறேன் மேடம்னு கிளம்பி போயிருவாங்க. இப்படிப்பட்ட மாத்திரைகள் கூட இருக்குது. இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். நீங்க சைக்கியாட்ரிஸ்ட போனா தான் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியாம நான் அன்பு செலுத்துறேன் பேர் வழி, நான் கவுன்சிலிங் பண்றேன் பேர் வழின்னு சொல்லிட்டு நீங்க கவுன்சிலிங் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ இப்படியே உங்க நேரத்தை கடத்தி பிள்ளைய இழந்துடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
6: கண்டிப்பா மேம். மேம் சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்கவங்க கிட்ட என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்?
5: தனியா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு குட் பை பண்ற மாதிரி சொல்லுவாங்க, தங்க திங்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, அது பண்ணுவாங்க, வெளியே கூட சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலவங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க கூர்ந்து கவனிச்சோன்னா இவங்க வந்து ஒரு லாங் டேர்ம், இப்போ அமெரிக்காவுக்கு கிளம்பும் போது நம்ம எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி சின்ன சின்ன சூசைடல் த்ரெட்ஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு பாட்டில் தூக்கி கொசு மருந்தை குடிச்சுக்குவாங்க, ஃபினாயில குடிப்பாங்க, கையில் கீரல் போட்டுக்குவாங்க, சூசைட் பண்ணுறேன் சூசைட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நிறைய பேருக்கு அம்மா அப்பாவுக்கு வெறுத்து போகும். இவளுக்கு வேலையே இப்படித்தான், சூசைட் பண்ணுறேன் சூசைட் பண்ணுறேன்பான்ட்டு யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம கேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இட் இஸ் அ க்ரை ஃபார் ஹெல்ப். ஐயோ எனக்கு என்னதோ பண்ணுது, என் மனசு எப்படியோ இருக்கு, செத்து போயிடலாமான்னு அவங்க தோன்றத இது விளையாட்டு குணமே இப்படித்தான்லாம் நினைக்கக்கூடாது. அது சீரியஸாக இருக்கணும். உடனே சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும், ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுக்கணும். டேப்லெட் வேணும்னா டேப்லெட் சாப்பிடணும்.
6: அதே மாதிரி மேம், சூசைட் பண்ணணுன்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி சொல்லப்படுறதுனா கோழத்தனம் தான் சூசைட் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் தான் உயிரை தானே மாய்ச்சிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது.
5: ரொம்ப அழகான கேள்விமா. அதனால அதாவது சூசைடு வந்து யூஸ்வலாக சிவியர் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரவங்க தான் சூசைட் பண்ணுவாங்க. சிவியர் டிப்ரெஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு பெட்டிலேருந்து எழும்பி ஒரு தூக்க மாத்திரையை வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட தெம்பு இருக்காது. சிவியர் டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு தூக்கம் மாற்றுறதுக்கு கயிறை மாற்றுறதுக்கு கூட தெம்பு இருக்காது. ஆனால் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டோ இல்லை எப்படியோ சூழ்நிலைகள் மாறியோ அவங்க வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வருவாங்கல்ல, அப்போ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனசு இன்னும் வெளியே வந்திருக்காது, ஆனால் உடம்புல தெம்பு வந்துடும். ஸோ சடார்னு போய் பண்ண தோணும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்கள பார்க்கணும். சூசைட் பண்ண போகிறாங்களா, ஒரு சின்ன சந்தேகம் தட்டுச்சா, சின்ன இது இருக்குதா, ஒரு ஸ்மாலஸ்ட் டவுட் இருக்குதா, அதுக்கு 1000% அதுக்கு வேல்யூ கொடுங்க. ஓ இவ அப்படி பண்ணிடுவாளோ அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா 1000% வேல்யூ கொடுங்க. இல்லை இவ அப்படி இருக்குவானாலும் அப்படி பண்ண மாட்டா அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. அதாவது டாக்டர்ஸ்ட வந்தாங்கன்னா எல்லா டாக்டர்ஸும் கேளுங்க, எம்மா மனசு வெறுத்து போயிருக்கியா, சூசைட் பண்ணிக்கிட்டனான்னு தோணுதா, ஓப்பனாக கேளுங்க. ஆமான்னு சொன்னால் நல்ல அட்டென்ஷன் கொடுங்க. எப்போ அவங்க அந்த முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. இட் இஸ் லைக் பயங்கர ஒரு டைனமைட் மாதிரி, எப்போ வெடிக்கும் தெரியாது. ஸோ ஒரு பாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன செய்வோம், உடனே பாம் ஸ்குவாடை கூப்பிடுவோம், அப்படி பண்ணுவோம். அது மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுங்க. சொசைட்டி அவங்கள ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும், பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும், டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ இது எல்லாம் பார்த்தா தான் சரியாக இருக்கும்.
6: ஸோ சூசைடல் டெண்டன்சிஸ் இருக்கவங்க கிட்ட கூட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கூட இருக்கவங்க சப்போர்ட் கூட சேர்த்து சைக்கியாட்ரிஸ்டோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். மேம், இந்த சோஷியல் மீடியா வளர்ந்து வர்ற காலத்தில் நிறைய பெண்கள் தனக்கு நடந்த அப்யூஸை ரொம்ப தைரியமாக வெளியே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி திரும்ப திரும்ப மக்கள் நிறைய பேர் அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. இது வந்து சில நேரத்தில் தப்பான முடிவும் அவங்கள எடுக்க வைக்குது இல்லையா?
5: அதாவது சோஷியல் மீடியான்னு வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப தைரியம் உள்ளவங்க தான் இதில் வரணும். உங்களுக்கு தைரியம் இல்லையா, வெளியே போயிருங்க. சரியா, உங்களுக்கு இது எல்லாத்தையும் கிரிட்டிசிசமாக ஃபேஸ் பண்ண முடியலையா, வெளியே போயிருங்க. நீங்கள் வந்து இப்போ மீ டூ அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு, மீ டூவில் நீங்கள் வந்து உங்களை பத்தி பேசுறீங்க, எனக்கு இவேமே நீ அப்படி துன்பப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்களா, பேக்லாஷ் நிச்சயமா இருக்கும். உங்களை 10 பேர் கேள்வி கேட்பாங்க, உங்களை 10 பேர் 100 பேர் திட்டுவாங்க, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா நீங்க நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்றவங்களும் டிப்ரெஷனுக்குள்ள போக தான் செய்வாங்க. நீங்களும் டிப்ரெஷனுக்குள்ள போக கூடாது இல்ல. அந்த தைரியம் இருந்துச்சுன்னா தான் சோசியல் மீடியால வெளியே வாங்க, இப்படி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லையா? பேசாம இருந்துருங்க. ஆனால் இட் இஸ் லைக் அ வார். நீங்க சண்டை போடுறீங்க, ஒருத்தனை அடிக்கிறீங்க, ஒருத்தனை கொல்றீங்க, ஒருத்தனை காயப்படுத்துறீங்க, அவன் பப்ளிக் லைஃப ஒண்ணுமே இல்லாம ஆக்குறீங்க. அப்போ உங்களுக்கு மேலையும் அதே காயம் அடி விழும். வார்க்கு போனான ஒருத்தர் நல்லா இருக்க முடியுமா? கத்தி சண்டை போடுற மாதிரி தான். நீங்க அவனை குத்துனீங்கன்னா அவன் உங்களை குத்துவான். இந்த தைரியம் இருந்தா சோசியல் மீடியால வெளியே வாங்க, இல்லைன்னு அமைதியா இருங்க.
6: சோசியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு மிகுந்த வில் பவர் முக்கியம். மேம், நம்ம நாட்டில் கிரைம் ரேட்ன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சிச்சுவேஷனுக்கு முக்கிய காரணம் ட்ரக் அடிக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அவங்க ஏன்னா திடீர் திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்?
5: இது பெரிய ட்ரக்ஸ் அப்படிங்கிறதோட இப்போ நிறைய அந்த மாவோ அந்த பாக்கு மாதிரி வாய்க்குள்ள வச்சுக்கிட்டுறது ஆல்கஹால், இது ரெண்டும் தான் இப்போ மெயினாக இருக்கு சரியா ட்ரக் அடிக்ஷனில். ஸோ ஆல்கஹால் வந்து இன்ஹிபிஷனாக குறைச்சிரும். இந்தந்த இடத்துல நான் இப்படி இப்படி பேசக்கூடாது, இந்தந்த இடத்துல இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறது மூளையில் எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அம்மாட்ட போய் கத்துவோம், ஆனால் அதே இதை நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கத்துவோமா? கத்த முடியாது. ஸோ அந்த ஒரு நேச்சுரல் கண்ட்ரோல் பிரெயின்கிட்ட இருக்கு. இந்த கண்ட்ரோலை ஆல்கஹால் எடுத்து விட்டுறோம், செல்ஃப் இன்ஹிபிஷன் எடுத்து விட்டுறோம். அதனால தான் நிறைய கிரைம்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் நடக்கிறது. ட்ரக்ஸை தொட்டே பார்க்காதீங்க, தொட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிக்ஷன் உள்ளது. ஒரு டைம் அது அளவு கூட்டிக்கிட்டே போகும். முன்னால பெத்திடின் அடிக்ஷன், மார்பின் அதெல்லாம் அடிக்ஷன்லாம் இருந்தது. அளவு கூட கூட கூட உயிருக்கு கூட ஆபத்தாயிரும். ஆல்கஹால் வந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு பெக்கு சரியாக இருக்கும், பிறகு அந்த ஒரு பெக்குக்கு எஃபெக்ட் போயிடும், 2 பெக் ஆகும், பிறகு அது மொடா குடியன் ஆகிற வரைக்கும் இருக்கும். மொடா குடியன் ரோட்டில் மயங்கி உளுந்து சாக்கடைக்குள்ளே உளுந்து கிடக்கிற வரைக்கும் குடித்தாதான் உங்களுக்கு அந்த கிக்கு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சிப்பே நோ. யார் அடிக்ட் ஆகுவான்னு நமக்கு தெரியாது, ஜெனட்டிக்ஸ் இதில் இருக்குது. சிலவங்க இயற்கையாகவே அடிக்ட் ஆகுவாங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே பார் நான் எவ்வளோ நாள் ட்ரக்ஸ் அடிக்கிறேன், ஆனாலும் ஆல்கஹால் சாப்பிட்றேன், ஆனால் நான் அடிக்டே ஆக மாட்டேனே அப்படிம்பாங்க. இதை நம்பாதீங்க, உங்களுக்கு அந்த பவர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு சிப்பே பண்ணாதீங்க.
6: ஸோ ஆரம்பத்திலே நிறுத்தினா மட்டும்தான்
5: பண்ணவே பண்ணாதீங்க, அந்த பக்கமே போகாதீங்க.
6: என்னதான் ட்ரக் ரொம்ப முக்கிய காரணம் கிரைம் ரேட்டுக்கு அப்படின்னாலும், பேரண்டிங் கரெக்டாக அமையறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா மேம் கிரைம் ரேட் குறையிறதுக்கு? ஸோ நல்ல பேரண்டிங்க்கு உங்களோட டிப்ஸ் என்ன?
5: பேரண்டிங் ரோல் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆகிட்டே வருதுமா. முன்னால் வந்து பேரண்ட்ஸ் தே பிளேட் அ மேஜர் ரோல். இப்போ பியர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், மீடியா தான் இப்போ பெரிய ரோல் பிளே பண்ணுது. பேரண்ட்ஸுடைய ரோல் குறைஞ்சிட்டு வருது. ஈவன் 1.5 வயசு குழந்தை வந்து, என்னுடைய பேர குழந்தை வந்து 1.5 வயசு தான் ஆகுது, என் மடியில் உட்காந்து அழகாக நேவிகேட் பண்ண தெரியும். அதுக்கு அப்படியே யூடியூப் பார்க்க தெரியும், ஓப்பன் பண்ண தெரியும், யூடியூப்பில் அட்வர்டைஸ் பண்ணா இந்த சின்ன விரல்களை வச்சு அதை ஸ்கிப் பண்ண தெரியும். ஸோ 1.5 வயசு தான் ஆகுது. ஸோ தேர் எனக்கே கூட சில ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது, ஆனால் எனது 5 வயது பேத்தி அழகாக யூஸ் பண்ணுவா. ஸோ இதுதான் இன்றைய சூழல். அதுக்காக பிள்ளைக்கு செல்ஃபோன் கொடுக்காம வளர்க்க முடியுமா? செல்ஃபோன் கொடுத்து தான் வளர்க்கணும். இந்த டெக்னாலஜியோடு தான் நம்மளும் முன்னேறணும். ஸோ உங்கள் பேரண்டல் கண்ட்ரோல் போட்டு வைங்க. உங்கள் ஃபோனில் தேவையில்லாத சைட்ஸ் அது இது போகாமல் பேரண்டல் கண்ட்ரோல் போட்டு வைங்க. அந்த குழந்தையோட சேர்த்து பார்க்கும்போது நல்ல ப்ரோக்ராம்ஸை பாருங்கள். குழந்தை எதுவும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம இங்கே ஒன்றை பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு அதுக்கு நல்ல சைட்ஸும் இருக்குது, இங்கே பாரு இன்ட்ரெஸ்டிங் சைட்ஸ் இருக்குது, எஜுகேஷ்னல் சைட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் பற்றி இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் பற்றி இருக்குது, காக்கா குருவி பற்றிலாம் இருக்குதுன்னு சொல்லி அதோடு சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ நல்ல விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ள, மீடியாவில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது, பட் ஈக்குவலாக நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கி விட்டீங்க.

0: தோழி போல ட்ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாலிப குழந்தை இருக்காளா? எங்க அம்மாட்ட நான் எல்லாத்தையும் மனம் திறந்து சொல்லுவேன். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு எங்க அம்மா தான். அப்படி ஒரு பேர் எடுங்கள். இப்போ நிறைய பிள்ளைகள் அம்மாட்ட ஷேர் பண்ணவே முடியறதில்ல. ஐயோ, எங்க அம்மாட்ட நான் இதை மட்டும் சொல்லிட்டேன்னா குய்யோ முறையோன்னு கத்தி கூச்சல் போட்டு உலக எங்க வீட்டையே ஒன்னு இல்லை ரெண்டாக்கிடுவாங்க. மேடம், எங்க அம்மாட்ட மட்டும் நான் பேச முடியாது அப்படிங்கிற குழந்தைகளை நான் நிறைய பார்த்துருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட். பாவம், ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கலாம் அந்த உலகத்தில், ஆனால் அம்மாவோட நெருக்கம் இல்லாமல் இருக்கவே கூடாது. அதுக்கு அம்மாவுடைய ரோல் ரொம்ப முக்கியம். உங்கள் மக என்ன சொன்னாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அப்படியா அப்படியா ஓஹோ இப்படியா இப்படியான்னு முதல்ல கேளுங்க. லிசன், கேட்கறதுக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். பேர் வழி அவ்வளோதான், குடும்ப மானம் போயிடுச்சு, அப்படி போச்சு, உனக்கு உடம்பு ஆசை வந்துருச்சா, அவனை கல்யாணம் பண்ண போறியா, இப்படி இப்படியெல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் அபத்தமான வேர்ட்ஸ். ஓ அப்படியா, ஒரு ஃப்ரெண்டு எப்படி உட்காந்து கேட்பாளோ அதே மாதிரி உங்க பிள்ளைகிட்ட லிசன் பண்ணுங்க. லிசன் லிசன், முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து லிசன் பண்ணுங்க. ப்ராப்ளமே வராது. நீங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடலாம். அப்படின்னா ஒரு கஷ்டம் கிடையாது.
1: டீனேஜர்ஸ்க்கு பேரண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா பிரச்சனையே வராது.
0: பிரச்சனையே வராது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், ஒரு வேலி, பாதுகாப்பு வேலி. அப்போ இவங்க போய் நம்ம அந்த பொள்ளாச்சி கேஸில் பார்க்குறோம், எத்தனை பிள்ளைகள் போய் மயங்கி அங்கே போய் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறதும். இப்படிப்பட்ட அபத்தங்கள் நடக்காது.
1: கண்டிப்பாக மேம். மேம், இந்த காலத்து பசங்க கிட்ட, பர்டிகுலர்லி டீனேஜர்ஸ்ன்னு சொல்கிறதும் இல்லை, வேலைக்கு போகிறவங்க கிட்ட கூட இந்த வீடியோ கேம்ஸுன்ற அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேலைக்கு போகிற இடத்துல உட்காந்து அடிடா குத்துடான்னு குதிச்சுட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
0: பப்ஜியா?
1: கரெக்ட். ஸோ இந்த வீடியோ கேம்ஸ் அடிக்ஷன் அதிகமாகிக்கிட்டே வர்றது, இது கண்டிப்பாக ஒரு நல்ல சிம்டம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா?
0: நல்ல சிம்டம் கிடையாது. அனியா, வீடியோ கேம்ஸ் பின்னால் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அ மல்டி மில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியோட பவர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நம்ம கையில் வச்சுக்கலாம், பொழுதுபோக்குக்கு நல்லா இருக்கும். இட் இஸ் அடிக்ஷன் கிவிங் ஒரு விஷயம். அடிக்ஷன் அப்படின்னா நம்ம டோப்பமின் அது இன்க்ரீஸ் பண்ணுது, ஃபீல் குட் ஹார்மோன். அதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சு ஸ்கூலில் வந்து நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டமான்னு ஒரு ப்ரைஸ் கொடுத்தா நமக்கு எவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மியூசிக்கில் நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா அதே எனர்ஜியை அந்த வீடியோ கேமில் ஜெயிச்சோன்னா கிடைக்கும். அது மாதிரி 10 மடங்கு கிடைக்கும். ஸோ டோப்பமினை இன்க்ரீஸ் பண்ணி அது அடிக்ஷனுக்கு உள்ளாக்கக்கூடியது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கத்தி, டபுள்யூஜ் கத்தி. நீ முதல்ல நீ கொஞ்ச நாள் வீடியோ கேம்ஸ் விளையாடும் போது உன் பிரெயின் அட்டென்ஷன் கூடும், உன் ஃபோக்கஸ் கூடும், உன்னுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸ் கூடும், பிரெயின் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். வேறு எந்த கேமுக்கும் இந்த அளவு கொடுக்க முடியாது. வீடியோ கேமை வந்து அப்படியே அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மூளையில் உள்ள எவ்ரி செல்லையும் அது ஸ்டிமுலேட் பண்ணணும், டோப்பமினை இன்க்ரீஸ் பண்ணணும். இவங்க பெத்ரினோட கூட மார்ஃபினோட கூட இது வந்து பயங்கர அடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னே இது டிசைன் பண்ணப்பட்டது. ஓகே, ஸோ இதில் சிக்கிக்கிடணும் எல்லாரும் அப்படின்னு டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இதில் வந்து எப்போ நம்ம விளையாடணும். பிள்ளைகளுக்கு வீடியோ கேம்ஸ் கொடுங்க, அந்த எப்போ விளையாடணும் டைம் கொடுத்துருங்க. அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நீங்கள் கொண்டு வரதோட அந்த பிள்ளைகளுக்கே அந்த கண்ட்ரோலை நீங்கள் வளர்த்து விடுங்க. செல்ஃப் கண்ட்ரோல், நீ வந்து இவ்வளோ நேரம் பார்க்கலாம், பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடு, கொஞ்சம் நேரம் விளையாட போகப்போ, இது இது செய்யே, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து வேற இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பக்குவமா. இல்லைன்னா நீங்கள் இல்லாத போது அந்த பிள்ளை வீடியோ கேம் விளையாடும். ஸோ பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் உங்கள் போலீஸ்காரர் மாதிரி நீங்கள் நின்றுக்கிட்டு நீங்கள் அதை சரி பண்ணணும்னு முடிச்சா முடியாது. அன்பாலையும் அரவணைப்பாலையும் தான் உங்களை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இதை பேரண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிடணும். வீடியோ கேமே கூடாது அப்படின்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க. பிள்ளைகளை அது டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளும். நிறைய வீடியோ கேம்ஸ் இருக்குமா, டிப்ரெஷனுக்கு நாங்களே சொல்லுவோம், இந்த வீடியோ கேம் விளையாடுங்க, யூ வில் கம் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதை கெட்டதை விட்டுட்டு இந்த அன்னப்பறவை சொல்லுவாங்க, பாலும் தண்ணியும் கலந்துருந்துச்சுன்னா பாலை மட்டும் அது உறிஞ்சி குடிச்சிடும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி இது எல்லாத்துலேயுமே எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ அதை எப்போ கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மூளை எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, மழுங்கி போகிறவங்க தான் இதிலெல்லாம் சிக்கிறது. ஸோ இதை கரெக்டாக ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணால் நல்லா.
1: ஸோ வீடியோ கேம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு?
0: டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும். பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் இருக்கணும், அன்பு இருக்கணும், பேரண்ட்ஸுடைய டைம் இருக்கணும். இல்லை உங்களுக்கு டைம் கொடுக்க முடியலையா, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட டைம் செலவு பண்ண அனுமதிங்க. நீ ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இந்த அம்மா அப்பா கத்துவாங்க, நான் என் ஃப்ரெண்டோட போகிறேன்னா அவன் தான் மோசமானவனாச்சே, நீ அவன் கூட எங்கே போகிற. உடனே இந்த பிள்ளைகள் டிப்ரெஸ் ஆகி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ். சின்ன வாலிப குழந்தைகளை வளர்க்கிறது ஒரு பெரிய ஸ்கில். வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மா

0: திணறாங்க, எப்படி வளர்க்கறதுன்னு திணறாங்க. இட் இஸ் அ ஸ்கில். நீங்க ஒரு சிற்பி செதுக்கிற மாதிரி உங்க குழந்தைய செதுக்கி செதுக்கி கொண்டு வரணும். அப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய டைமை நல்லா பார்த்து, உங்களுடைய அப்பா அம்மா வந்து நல்லா இருக்கணும், தங்களுடைய டைம் நல்லா இருக்கணும், அப்பாவுக்கு அம்மா முதன்மையா இருக்கணும், அம்மாவுக்கு அப்பா முதன்மையா இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை நல்லா பார்க்கணும். ஸோ அப்போ வந்து எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகும்.
1: ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க மேம். மேம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்கூல் காலேஜஸ்ன்னு போகிற இந்த டைமில் நீங்கள் நம்ம பேசும்போதே சொன்னீங்க இல்லையா, சைக்கியாட்ரிக் கிளினிக்ஸ் சைக்கியாட்ரிஸ்டே நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு. ஸோ சைக்காலஜி எஜுகேஷன் பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது?
0: ஆமாம், நிச்சயமாக எடுக்கலாம், சைக்காலஜி எடுக்கலாம். நம்ம சைக்காலஜி ஃபிலாசபி இப்போ நம்ம பார்த்துட்டோம், இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு நோவல் ஹராரின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு தான், வருங்காலத்தில் நல்ல வேளை நீங்கள் மீடியா ஸ்டடிக்கு வந்துட்டீங்க, மற்றபடி நீங்கள் படிக்கிற விஷயங்கள் முக்காவாசி விஷயங்கள் யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ போகும், 10 வருஷத்தில் நடக்கலாம், 20 வருஷத்தில் நடக்கலாம், 30 வருஷத்தில் நிச்சயமாக மாறிடும் சொல்கிறாங்க. ஸோ சைக்காலஜி படிங்க, ஃபிலாசபி படிங்க, வித்தியாசமான படிப்புகள் படிங்க, ஹியூமனோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு படிங்க, அது எப்பவும் மார்க்கெட்டில் நிற்கும்.
1: ஆமாம் மேம், ரோபோட்ஸ் பண்ண முடியாத வேலைனா கண்டிப்பாக ஹியூமன்ஸோட டச்சில் இருக்க இந்த வேலைகளை மட்டும்தான் அதால் பண்ண முடியாது, இன்ஜினியரிங் எல்லாம் கூட அது பண்ணிடும். ஸோ சைக்காலஜி ரொம்ப முக்கியமான பிரான்ச் அப்படின்னு புரிய வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி மேம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், உடல் நலம் அமைவதெல்லாம் உள்ள நலம் பொறுத்தே வரும். மென்டல் ஹெல்த்தை பற்றி, எஸ்பெஷலி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ரெஷனை பற்றி டாக்டர் சுபா சார்லஸ் மேம் கிட்டே இருந்து பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டோம். உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நீங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி வந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
0: ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல வெரி வார்ம் பீப்புள், நல்லா வெல்கம் பண்ணீங்க. அண்ட் உங்கள் யூத் வந்து எங்களை என்னையை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, நீங்கள் தான் உலகத்தை எடுத்து செல்லணும். ஸோ நான் என்னுடைய சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
1: ரொம்ப நன்றி மேம். நேர்களே, மென்டல் இல்னஸ் பத்தின ஒரு நல்ல அவேர்னஸ் நம்மள நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இது போன்ற இன்னும் ஒரு பயனுள்ள நேர்காணலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி பிரியங்கா. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: இருக்கவும் முடியாது, கேட்டால் நிறுத்த முடியாது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகும்.

0: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அரசை கரம் கொடு.
1: வணக்கம், நான் வேடையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: என்னோட
1: ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் இருந்தேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்ல தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தம்போது இறந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின் மாதிரிலாம் சொல்லும்போது அதுதான் அந்த 20 நிமிஷம் அவன் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காம நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழஞ்சிருப்பேன். 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்ருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டாத விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், இந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த நேரத்தில் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோதான். அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

0: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்திடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio,

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம எல்லாருக்குமே தேனினா பயம். ஆனா சீனால பீஜிங் நகரத்துல ஒரு தேனியை எடுத்து வேணும்னே கொட்ட வச்சு அதை சிகிச்சையா பயன்படுத்துறாங்களாம். அந்த சிகிச்சை முறை பேர் தான் பி ஸ்டிங் தெரப்பி. இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை பத்தி தாங்க சொல்ல வந்திருக்கேன். 2007 சைனா கவர்மெண்ட் இந்த சிகிச்சை முறைய பயன்படுத்தலான்னு சட்டப்படி அனுமதி கொடுத்தாங்க. இந்த சிகிச்சை முறை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு தேனி, அதாவது இத்தாலியில இருந்தும் கல்ஃப்லாண்ட்ல இருந்தும் சில வகைகளான தேனீக்கள் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்றாங்க. இந்த தேனி ஒரு நோயாளியோட உடம்புல தேவையான இடத்துல ஒரு டாக்டர் ட்வீசர்னு சொல்லக்கூடிய கருவி வச்சு அவங்க மேல வைக்கிறாங்க. வச்ச அப்புறம் அந்த தேனி அந்த மனிதரோட உடம்புல அதோட கொடுக்க செலுத்தி அதோட விஷத்தை உள்ள கொண்டு போகுது. இந்த விஷம்தான் சில எலும்பு பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற உடம்பு சார்ந்த பாதிப்புகளை சரி பண்ண உதவுது. இதே விஷத்தினால தான் இரத்த ஓட்டம் அதிகமாகுது, தோல் வீக்கங்கள் குறையுது, மற்றும் பல வழிகள் அதுங்க இருந்த இடம் தெரியாம போயிடுது. ஆச்சரியமா இருக்குல்ல? இன்னொரு விஷயமும் சொல்றேன். இந்த சிகிச்சையில ஒரு தேனி ஒரு நோயாளியோட உடம்புல எவ்வளோ நேரம் இருக்கணும்ன்றதையும் எந்த மாதிரி தேனீக்களை யூஸ் பண்ணுன்றதையும் அந்த டாக்டர் தான் முடிவெடுக்கிறாங்க. அதாவது இந்த மருத்துவ முறைக்கு உபயோகப்படுத்துற தேனீக்கு அதோட கொடுக்கு 0.3 மில்லிமீட்டர் நீளத்துல தான் இருக்கணுமா. இந்த அளவு தேனியோட கொடுக்குல 0.3 mg டாக்ஸின், அதாவது நச்சு பொருள் இருக்கும். இந்த நச்சு பொருள் தாங்க நோயாளியின் பிரச்சனைய சரி செய்ய உதவுது. இந்த தெரப்பி முறை ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, வேற வேற நாடுகள்ல இருந்து சீனாவுக்கு வந்து இந்த பீஸ்டிங் தெரப்பி முறைய பண்ணிட்டு வராங்க. என் நேயர்களே, இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா புதுசா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இன்னும் வியப்படைற மாதிரியான செய்தியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரியங்கா. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலன்னா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும்
3: MOP. Hey, you're listening to MOP Community Radio Station 107.8.
4: Hi, hello listeners. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி ஸ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். Hi.
5: Hi.
4: உங்க பேரு?
5: என் பேர் பிரியா.
4: ஓகே, உங்க ஃபேவரட் சாங் என்ன?
5: அம்மா அம்மா சாங் ஃப்ரம்
4: அம்மா, அந்த விஐபியில் வர சாங். ஓகே, என்னால் அந்த சாங் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்?
5: இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது அம்மாவை பற்றியே வச்சிட்ருப்போம்.
4: ஓ, தட்ஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.

0: ஹாய்
1: ஹாய்,
0: உங்கள் நேம்?
1: திவ்யா.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: தங்க மீன்களில் ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அந்த சாங்.
0: அது உங்களுக்கு எதனால் ரொம்ப பிடிக்கும்?
1: பிகாஸ் ஐ மிஸ் மை ஃபாதர், தட்ஸ் வை. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் இருக்கிறதுனால அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: கவிதா.
1: கவிதா.
0: ஓகே, உங்களோட ஃபேவரட் சாங் என்ன?
1: எவனோ ஒருவன் யாசிக்கிறான்.
0: ஓகே, மூவி
1: இன்னலே.
0: எதனால அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும், ஒரு ஃபீலிங்காக இருக்கும், கண்ணை போயிட்டு கேட்டால் அழுகை வரும், அந்த மாதிரி செமையாக இருக்கும்.
0: தேங்க்யூ ஸோ மச்
1: மீனிங்.

y a pas de problème.

0: லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீ, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
1: Hi sir.
2: I am Srinivas. What I have to tell?
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்
2: ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன்.
1: அது உங்களுக்கு எதனால பிடிக்கும் சொல்றீங்க?
2: வெரி ஃபீலிங் சாங்.
1: அந்த லைன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா?
2: யா. ஒன்னு நினைச்சேன், பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன்.
1: ஆ ஓகே, தேங்க்ஸ் அங்கிள்.
2: What I have to tell?
1: அந்த சாங் எதனால உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா அது மாதிரி சொல்ல முடியுமா?
2: Love failure, it's a miracle song.
1: Okay, thanks.

0: ஹலோ, உங்க பேர்
1: மேனகா.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: பிடிச்ச பாட்டு பழைய பாட்டு, அதுல வந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் பிடிக்கும்.
0: எந்த படத்துல இருந்து வருது இந்த பாட்டு? எதனால இந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு பிடிக்கும்?
1: பழைய சாங்னா கொஞ்சம் பிடிக்கும், அது அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இரு பேர் ரெண்டு பேரும் வச்சு அது சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனால அது.
0: தேங்க்யூ.

0: ஹாய் ஹாய் ஹாய், உங்கள் பேர்
1: ஜெயா.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்கள்.
1: நிலவே மலர் பாட்டில் நதியா பாட்டு, அது பாடம்.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அது எனக்கு ரொம்ப சின்ன, ரொம்ப எங்கள் பொண்ணு பேர் நதியா, அதனால் அவங்க எங்கள் பொண்ணு பிறக்கும்போது அந்த படம் வந்தது, அதனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலேருந்தே ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்களேன்.
1: சரி. நிலவே மலரே, மலரின் விழியே விழியின் நதியே அப்படின்னு பாருங்க.
2: தேங்க்யூ ஸோ மச்.
1: எல்லாம் பாடுவேன்.

0: MOP Community Radio Station 107.8. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஷ்ரீ, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு?
1: குணசுந்தரி.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஏசப்பா பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ அப்படியா, ஓகே. எந்த பாட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: காலங்கள் கடந்து போனது.
0: எங்களுக்காக ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானது, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானது. சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன், சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன் இனிமேல்.
0: ஓகே, தேங்க்யூ.

0: ஹாய்
1: ஹாய்.
0: உங்கள் நேம்?
1: அருணா.
0: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: காலேஜ் படிக்கிறேன் ஃபைனல் இயர்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: அழகிய தமிழ் மகளில் அந்த உன்னால் முடியும் முன்னால் முடியும் சாங்.
0: அது எதனால் பிடிக்கும்னு சொல்லுவீங்களா?
1: இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.

0: ஹாய்.
1: ஹலோ,
0: உங்க பேரு?
1: வைஷாலி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எம்ஓபியில தேர்ட் மேத்ஸ்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஓ காதல் கண்மையில இருந்து ஏசு நாமிகா.
0: ஏன் அந்த சாங் ஸ்பெசிஃபிக்கா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும்?
1: இல்ல, அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான்.
0: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய்,
1: ஹலோ.
0: உங்கள் நேம்?
1: லாவண்யா.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நான் எம்ஓபியில் தேர்ட் மேக்ஸ் படிக்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
1: எனக்கு ஆளுமா டோலுமா ரொம்ப பிடிக்கும்.
0: அதே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க.
1: அது தலை சாங், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, தேங்க்ஸ்.

0: Hey, you're listening to MOP Community Radio Station 107.8. Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions and pain, mom, take ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஷய கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு
1: கீதா,
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வர்க் பண்றேன்.
0: ஓகே, சாங்னா இந்த உங்களுக்கு ஃபேவரட் சாங்னு சொன்னா எந்த சாங் சொல்வீங்க?
1: எனக்கு ஊமையில ஒரு கண்ண பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: எதனால அந்த சாங் பிடிக்கும்?
1: அந்த பாட்டு வந்து நல்லா ரொமான்டிக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலோடியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அந்த சாங்ல எனக்கு ஃபேவரட் லைன்ஸ் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா?
1: உன்னோட இவ ஒன்று, உன்னை மறந்தா வெறுமன்னு, அந்த லைன் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ ஸோ ஸ்வீட், தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: ஹாய்.
1: ஹாய்,
0: உங்கள் பேர்?
1: மது.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன சொல்கிறீங்களா?
1: நான் பிடிச்ச மொசக்குட்டியே.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அதில் அதர்வா க்யூட்டாக இருப்பார்.
0: ஓகே. ஓ, அதர்வானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமாம்.
0: சரி, ஓகே, தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.

0: இவ்வளோ நேரம் நம்ம பப்ளிக் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும் அப்படின்றத பற்றி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆர்ஜே ஹேமா கிட்டே கேட்போம், அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எதனால் அது பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்களே.
1: எனக்கு என்ன சாங் பிடிக்கும்னா, எனக்கு 400 ஓடிதான்லேருந்து கண்ணாணி கண்ணினி கலங்காதடி சாங் பிடிக்கும்.
0: எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும்?
1: அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டச்சிங் மெலடி, அதனால பிடிக்கும்.
0: ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஒரு லைன், ஒரு ரெண்டு லைன்
1: இருக்கு, ஒரு லைனு. அது என்ன லைன்னா, கிடைச்சதை இழக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நான் தான் நிதி. அந்த லைன் வந்து நம்மளோட லைஃப்பில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்.

0: Market, Brother MOPCRS, Community Radio Station, just for you. 107.8.
1: Thought it was love, but it's game, huh? When you're dealing with emotions and pain, mom, take
2: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி விஷய, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
3: இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க.

0: சோ இதுல இருந்து என்ன பார்த்தோம்னா, சின்ன பசங்க பெரியவங்கன்னு காமனா எல்லாருக்குமே பொதுவா வந்து பிடிச்ச ஒரு விஷயம் மியூசிக். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, இதுல மெலடி, ஃபோக், இல்ல நிறைய ராக், அது நிறைய டைப்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே மியூசிக்ன்றது நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஏஜ் குரூப் ஆளுங்களா இருந்தாலும் சரி, தே வில் பி டச்ட் பை ஒரு இன்சிடென்ட், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த சாங்கோட ரிலேட் ஆயிருக்கும். அதனால அவங்கள அந்த மாதிரி பிடிக்கலாம். லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் அவ்வளோதான். மியூசிக்ன்றது இஸ் ஜஸ்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா மறு அதை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
1: ஸோ மியூசிக் இஸ் லைஃப், மியூசிக் தான் எல்லாமே.
0: ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாங் எதுக்காக பிடிக்கும், அப்புறம் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். திஸ் இஸ் ஆர் ஜே யுவஸ்ரீ அண்ட் ஆர் ஜே ஹேமலதா சைனிங் ஆஃப். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. தேங்க்யூ.
2: I am GK Uttra Nigala Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassments done by the opponent sex.
3: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: your hands up, for we are here. Give me an M.
1: M.
0: Give me an O.
1: O.
0: Give me a P.
1: P.
0: Together.
1: M. O. P.
0: M. O. P. 107. புலியட்
2: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க்யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும், பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
6: நமது வானொலி,
7: நமது பெருமை.
4: வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம இப்ப இங்க இருக்கிற மாடர்ன் டேல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கை பத்தி தான் பேச போறோம், எக்ஸாம்ஸ் அண்ட் எஜுகேஷன். இந்த டிஸ்கஷனை இதை விட பெட்டர் ஆக்கவே முடியாது, ஏன்னா நம்ம கூட வந்திருக்கிற பேனலிஸ்ட் அப்படி. நம்ம கூட இப்ப மிஸ்ஸஸ் உமாதேவி வந்திருக்காங்க,
8: ஹலோ.
4: அப்புறம் மிஸ்ஸஸ் ஜானகி வந்திருக்காங்க, இவங்க ஒரு ஹைஸ்கூல் டீச்சர். அப்புறம் மிஸ்ஸஸ் வித்யா வந்திருக்காங்க, இவங்க ஒரு பிரைமரி டிபார்ட்மெண்ட் டீச்சர். அப்புறம் மிஸ்ஸஸ் கவிதா வந்திருக்காங்க,
9: ஹலோ.
4: அவங்க பேரண்ட்ஸ் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ண வந்திருக்காங்க. அப்புறம் வைபவ் 4th ஸ்டாண்டர்ட் பிரைமரி ஸ்டூடெண்ட் வந்திருக்காரு,
10: ஹாய்.
4: அப்புறம் அபூர்வா 9th ஸ்டாண்டர்ட் நேஷனல் பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க,
11: ஹாய்.
4: உங்க எல்லாரையும் CRS சார்பாக வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன். நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சர்னு சொல்ற யூத் கிட்ட இருந்தே நம்ம க்வெஸ்சனை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க வைபவ், நீங்க எக்ஸாம்க்கு எப்படி படிப்பீங்க, எப்படி முட்டி மோதுவீங்க?
10: விளையாடிந்தே படிப்பேன்.
4: விளையாடினே படிக்கிறதுனா எப்படி படிப்பீங்க?
10: அப்பப்ப விளையாடுவேன், அப்பப்ப படிச்சுட்டு இருப்பேன்.
4: அப்படியா? அபூர்வா, நீங்க எப்படி படிப்பீங்க?
12: லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் மார்க் பண்ணி படிச்சிருவேன்.
4: லாஸ்ட் மினிட்ல மொத்தமா உட்காந்து ஓவர் நைட் உட்காந்து படிச்சிடுவீங்க,
12: அப்பதான் மண்டல ஏறும்.
4: சரி, எக்ஸாம்ஸ்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ப்ரெஷர் இல்ல, டீச்சர்ஸ்க்கும் தான் ப்ரெஷர். டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்னா எப்படி நீங்க உங்களையே ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க?
13: எங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வி வில் டாக் அவுட் த க்வெஸ்சன்ஸ். எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் பசங்கள்கிட்ட, ஹவு வி கேன் மோட்டிவேட் தெம் அண்ட் ஹவு வி கேன் மேக் தெம் ஆன்சர் இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் த புக் க்வெஸ்சன்ஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வி வில் மேக் தெம் திங்க்.
4: நீங்க சொல்லுங்க.
14: இந்த சேம் வாட் ஷீ டோல்ட், அதுதான் நாங்க ஜஸ்ட் அவங்களுக்கு வேற என்ன மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்லாம் யோசிப்போம். அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அந்த மெத்தட், ஐத டிராயிங் ஆர் சம்திங், ஏதோ பிளேயிங்ல அந்த மாதிரி ஏதாவது சொல்லி புரிய வைக்கலாம்.
4: இந்த மாதிரிலாம் எக்ஸாம்க்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணும்போது நீங்க பேசிக்கா ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் என்னவா இருக்கும் மேம்?
13: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பசங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு, அவளை அட்டென்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு, கிராப் பண்ணுறதுக்கு, வி ஹாவ் டு புட் இன் எஃபர்ட்ஸ். ஹவு வி கேன் மேக் தெம் அட்டென்டிவ் இன் த கிளாஸ், அதுக்கு வி ஹாவ் டு மேக் த சப்ஜெக்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். இஃப் த சப்ஜெக்ட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங், தே கேன் ஜஸ்ட் பி மோர் அட்டென்டிவ் டு தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
4: நீங்கள் சொல்லுங்கள் வித்யா மேம்.
14: அந்த அட்டென்ஷன் கொண்டு வரது தான் மெயின் நாங்கள் பார்க்குறதே, அதுதான் அவங்க சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியும், எப்படி நம்ம அவங்க அட்டென்ஷனை கொண்டு வரலாம், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வர்றது, அந்த சப்ஜெக்ட் எப்படி புரிய வைக்கிறது, அதுதான்.
4: ஸோ மொத்தமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் இதுவே. கரெக்டு தான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கார்டன் மாதிரினா, பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃபென்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு பேரண்ட்டாக நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க எக்ஸாம் டைமில் சொல்லுங்கள் கவிதாம்மா.
5: எக்ஸாம் டைமில் ஃபஸ்ட்டு டைம் கீப் அப் பண்ணணும், சீக்கிரம் எழுந்துருடா, சீக்கிரம் படிடா, சீக்கிரம் எழுந்துரு, இதுதான் சொல்லுவா. அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கணும்.
4: அவள் தான் நீங்கள் எழுந்து படி அப்படின்னு சொன்னால் அதான் உங்களோட பார்ட்
5: ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது அப்போ போயிட்டே இருக்கும், இட் வில் கீப் ஆன் கோயிங்.
6: அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த டைமில் ரைட் ஃபுட் ஹெல்தி ஃபுட், யூ ஹாவ் டு கிவ் தம் ஹெல்தி ஃபுட் அண்ட் தென் மேக் தம் ஹாப்பி டியூரிங் த எக்ஸாமினேஷன் டைம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ பேரண்ட்டா டு கீப் த சைல்ட் லேர்ன். அது
4: ஓகே, ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஹெல்த்தி டயட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்கிறீங்க நீங்கள். எக்ஸாம்ங்கிறது ஒவ்வொருத்தர் பர்ஸ்பெக்டிவ்லையும் மாறும். யூஸ்வலாக அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் ஒரு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க உமாதேவி மேம்.
6: ஸ்ட்ரெஸ், வாட் டு யூ மீன் பை அ ஸ்ட்ரெஸ்? வென் டு யூ கெட் அ ஸ்ட்ரெஸ்? வென் யூ ஆர் டூயிங் அ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் த ஸ்ட்ரெஸ். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு மேக் திங்ஸ் லேர்ன் இன் அ இன்ட்ரெஸ்டிங் வே. When the learning is becoming fun, automatically there will not be stress. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லும்போது மெயின் திங் இஸ் ஃபியர். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் குட் மார்க்ஸ், தென் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஹாவ் தட் ஸ்ட்ரெஸ். ஃபியர், ஃபர்கெட்ஃபுல்னஸ், லாஸ்ட் மினிட் ஸ்டடி கிவ்ஸ் யூ ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஷுட் பி அவாய்டட் பை லேர்னிங் கான்செப்ட்வலி.
4: ஓகே, அப்போ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஃபுல் இயர் படித்தா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்ல
6: இல்லை. கான்செப்ட்வலி யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரி திங் இன் அ கான்செப்ட்வல் மேனர். 14 சாப்டர்ஸ் இருக்குது, 15 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல அதை படிக்கக்கூடாது. எந்த சாப்டர் நீ படிக்கிறியோ தட் சாப்டர் இட் ஹாஸ் டு பி இன் அ ப்ராப்பர் வே ஆஃப் லேர்னிங். லேர்னிங் ஷுட் பி இன் அ ப்ராப்பர் வே. ஃபன்னாக எடுத்துக்கணும், லேர்னிங்கை ஸ்ட்ரெஸ்ஸாக எடுக்கக்கூடாது, ஃபன்னாக எடுக்கணும். அப்போ தானாக ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிடும். When you enjoy learning, then automatically there will not be a stress. And the next thing is casual approach. Exam, oru bayam irukkakoodadhu eppoyume. Casual approach pannom, namma padichirukkom, namma mark vaanga porom. We have to give our maximum output. When you give your maximum output without knowing the, without thinking about the marks.
4: Correct-a sonninga ma'am. நீங்க சொல்லுங்க அபூர்வா, உங்க அம்மா டீச்சரா இருக்காங்க, வீட்லயும் டீச்சராவே இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணிருக்கா?
12: ஆமா, எப்பவுமே.
4: எந்த மாதிரி விதத்துலலாம் உங்களுக்கு அப்படி தோணிருக்கு?
12: ஸ்கூல்ல எப்படி டீச்சர் இருப்பாங்க, அது பண்ணு, இது பண்ணு, இது படிக்கணும், இதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் வந்து நானே வேலை பண்ணும் போது அங்க போய் படி, போய் படி, இது பண்ணணும், அது பண்ணணும்னு கொஞ்சம் இருக்கும். ஆனா ஐ காட் யூஸ் டு இட் அவ்வளோ இல்ல.
4: யூ காட் யூஸ் டு இட், ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா வீட்லயும் டீச்சராவே தான் இருப்பாங்களா? இல்லையா? வீட்டுல எப்படி இருப்பாங்க அம்மா?
10: வெறும் படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க.
4: வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? நீ ரொம்ப குட் பாயா? சரி, நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போலாம். நீங்க எல்லாருமே ஒரு ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து வரீங்க, உங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் எல்லாமே மாறும். ஸோ இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமோட மெயின் எய்ம் என்னவா இருக்கு? ஸ்கோரிங்கா இல்லை லேர்னிங்கா? உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் சொல்லுங்கள். உமாதேவி மேம் நீங்கள் சொல்லுங்கள்.
6: இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்கோரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னிங் வந்து பின்னாடி தான் போயிடுது ஆக்சுவலி. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு காம்படிஷன் இருக்குது. ஸோ காம்படிஷனுக்கு பேஸ் பண்ணி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. காம்படிஷனுக்கு பேஸ் பண்ணி படிக்கணும்னா

0: மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். மார்க் இல்லாமல் காம்படிஷன் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு எய்ம் பண்ணோம்னா அந்த எய்முக்கு தகுந்த மாதிரி லேர்னிங்கை நம்ம மாற்றிக்கணும். ஸோ இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது அங்கே காம்படிஷன் இருந்ததுன்னா அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லா தகுதியும் நம்ம உருவாக்கிக்கணும்.
1: என்னை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் நவ் மோர் ஆஃப் ஸ்கோரிங் பேஸ்ட் ரேதர் தென் லேர்னிங். ஆஸ் ஷீ செட், இப்போ பியர் குரூப்ல வந்து இவா நிறைய மார்க்ஸ் வாங்குறா, அவா நிறைய மார்க்ஸ் வாங்குறான்னு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ப்ரெஷர் இருக்கும், டீச்சர்ஸ் கிட்டேருந்து ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஓவரால் அந்த குழந்தை என்ன பண்ணும், அவா நிறைய வாங்குறா, இவா நிறைய வாங்குறா, எங்களால் வாங்க முடியலே சொல்லி அவா மேல ப்ரெஷரைஸ் நிறைய ஆறுது. ஸோ தே ஆர் மோர் இன் டு ஸ்கோரிங் ரேதர் தென் லேர்னிங் எனி திங். ஸோ ஐ ஃபீல் தட் நவ் ப்ரெசென்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் மோர் ஆஃப் ஸ்கோரிங்.
2: நீங்க சொல்லுங்க வித்யா மேம்.
3: எஸ் ப்ரெசன்ட் எஜுகேஷன் வந்து ஸ்கோரிங்ல பேஸ் பண்ணி இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா லேர்னிங் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நான் நினைப்பேன். வாட் எவர் தே ஆர் லேர்னிங் தே ஷுட் லேர்ன் பர்ஃபெக்ட்லி அண்ட் தே ஷுட் நோ வாட் எவர் இட் இஸ். அதுதான் நான் நினைக்கிறேன். நான் கிளாஸ்ல சொல்றதும் பசங்க கிட்ட அதுதான், நீ மார்க்க நீ 10 மார்க் படிச்சுன்னா அந்த 10 மார்க் ஃபுல்லா எடு, நீ பரவாயில்ல நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா 10 மார்க் படிக்கிறியா அந்த 10 மார்க் ஃபுல்லா அட்டன் பண்ணணும். அதுதான் மெயின். அப்போதான் உனக்கு அந்த கான்செப்ட் தெரியும், நீ என்ன படிக்கிறன்னு தெரியும், அடுத்த லெவலுக்கு அப்போதான் நீ போக முடியும். நீ வெறும் மார்க்கை பேஸ் பண்ணி மக் அடிச்சுட்டு எழுதிட்டு போனோம்னா நமக்கு என்ன படித்தோம் என்ன எழுதணும் ஃப்யூச்சரில் உனக்கு எந்த இதுவுமே இருக்காது. லைஃப்லையும் அதை வந்து அதே மாதிரி இது அப்படியே பேஸ் பண்ணி தான் வரும், ஏதோ பண்ணோம் போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
1: என் பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவளுக்கு அந்த அப்ரோச் இருக்கணும். தே ஷுட் பி மோட்டிவேட்டட் லேர்னிங் சைட் பை சைட் பை சைட் ஸ்கோரிங் ஆல்சோ போத் த திங் தே ஷுட் பி ஏபிள் டு டூ.
3: ஒன்ஸ் தே அந்த படித்ததை அவங்க ஃபுல் மார்க் எடுக்கிறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே ஒரு ஆசை வந்துடும், ஓகே நம்ம படித்தோம் நம்ம ஃபுல் மார்க் இதை ஃபுல் மார்க் எடுத்துட்டோம், அப்போ இன்னும் கொஞ்சம் படிக்கலாம், அடுத்தது போகலாம் அடுத்தது போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்கள இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதையும் நமக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கும்.
2: நீங்கள் சொல்லுங்கள் கவிதாம்மா.
4: ரெண்டுமே லேர்னிங் ஆஸ் வெல் அஸ் ஸ்கோரிங் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம மார்க் மட்டும்தான் எடுத்திருக்கோம், இந்த காலத்து பசங்க நிறைய கற்றுன்னு இருக்காங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, அசைன்மெண்ட்டு ப்ராஜெக்ட்டு சார்ட் பேப்பரு நத்திங், இப்போ அதெல்லாம் ஒரு லேர்னிங் தானே. ஈவன் இன்டர்நெட்டு ஃபோனு கூகுள் எல்லாத்துலேயும் கற்றுக்குறாங்க, மார்க்கும் எடுக்கிறாங்க. ஸோ ரெண்டும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது.
2: நீங்கள் சொல்லுங்கள் அப்பூர்வா, எக்ஸாம்ஸோட மெயின் எய்ம் ஸ்கோரிங்கா லேர்னிங்கா?
5: ஸ்கோரிங் தான்.
0: அங்க மார்க் தான் வருது, அங்க லேர்னிங் வந்து நம்ம வந்து யாருடைய முகத்தையும் பார்த்த உடனே இவங்க வந்து ஒரு நல்ல லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது இல்லை. ஒரு ரெசியூமே நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறோன்னா அந்த ரெசியூமே இஸ் பேஸ்டு ஒன்லி ஆன் த ஸ்கோரிங் அண்ட் நாட் ஆன் த லேர்னிங். நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூவுக்கு வரும்போது தான் அவங்களுடைய லேர்னிங்கை நம்ம வெளியே கொண்டு வர முடியுமே தவிர ஃபஸ்ட் லெவலில் அது கொண்டு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட் லெவலில் நம்ம என் ஸ்டெப்பின் பண்ணணும்னா கம்பல்சரி அங்கே ஸ்கோரிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் செகண்ட் லெவலில் நீ இம்ப்ரூவ் ஆகி வெளியே வரணும்னா அங்கே லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டுமே கை கொடுக்கணும், அதுக்கு ஃபஸ்ட் லெவலில் ஸ்கோரிங், செகண்ட் லெவலில் லேர்னிங்.
2: ஓகே மேம், இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு தான் எக்ஸாம்ஸ்னால் நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அதை பற்றி அவங்க ஒப்பீனியன் என்ன, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது?
0: ஆக்சுவலி பார்த்தோன்னா பேரண்ட்ஸ்க்கு ஷுவராக ஸ்ட்ரெஸ் அதிகம் தான், ஏன்னா குழந்தைங்களை வந்து அந்த பர்டிகுலர் டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி அவங்கள தூங்க வைக்கணும், எப்படி அவங்கள எழுந்திரிச்சு படிக்க வைக்கணும், என்னென்னலாம் படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும். ஃபார் தட் வெரி சிம்பிள் மேட்டர் என்னென்னா மெயின் திங் வந்து பிளானிங். பிளானிங் பண்ணிவிட்டு ஒரு பீரியாடிக் டைம் டேபிள், ஒரு டைம் டேபிள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டைம் டேபிள் பேஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணோம்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ அந்த டைம் டேபிளில் என்னென்னலாம் இருக்கணும்னா மெயினாக பசங்க நல்லா தூங்கணும், எக்ஸாம் டைமில் நல்லா தூங்கணும். தூங்கினா தான் அவங்க ரெஸ்ட் எடுத்தால் தான் அவங்களுக்கு நல்ல அப்சர்வேஷன் இருக்கும். செகண்ட் திங், நல்ல ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கணும், அதுக்காக வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஹெல்த்தியாக ஃபுட்டை சாப்பிடணும். தேர்ட் திங்க, இந்த பிளேஸ், அவங்க உட்காந்து படிக்கிற இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிற இடத்துல உட்காந்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக மைண்டு ஹெல்த்தி ஃப்ரெஷ் மைண்டு கிடைக்கும். அப்போ நிறைய அப்சர்வ் பண்ணலாம், நிறைய அவங்களால ரீட்டைன் பண்ணிக்கலாம். இது பேரண்ட்ஸ் பார்ட்டில். அதே ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா பசங்க மறந்துடாமல் அவங்க சொல்லி கொடுத்த எல்லா பாயிண்ட்ஸையும் பக்காவாக எழுதணும். அது பாயிண்ட் பேஸ்டாக எப்படி படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்களும் ஃபீல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எஜுகேட் பண்ணணும்.
2: நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ டீச்சர் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் சொல்லி கொடுத்தது பசங்கள் எவ்வளோ புரிஞ்சுண்டா, ஹவு ஃபார் தே வில் பி ஏபிள் டு புட் இட் டு த பேப்பர்ஸ், அதுதான் நான் யோசிப்பேன். பிகாஸ் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தேன் அந்த பசங்கள் எவ்வளோ புரிஞ்சுண்டா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிங் மார்க்ஸ் தான் நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த பசங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுண்டா, எவ்வளோ அதை புட்டப் பண்ணுறா பேப்பர்ஸில், அதுதான் நாங்கள் ஆஸ் அ டீச்சர் நாங்கள் பார்ப்போம்.
2: ஆஸ் அ பேரண்ட்,
1: ஆஸ் அ பேரண்ட் நான் என்ன பார்ப்பேன்னா ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தா, வீட்டில் வந்து நான் எவ்வளோ அவளுக்கு பேக் ஃபீட் பண்ணுறேன், அவளுக்கு எவ்வளோ எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடிஞ்சதோ அதை மீறி அவளை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறா, அதுதான் நான் பார்ப்பேன்.
2: நீங்கள் சொல்லுங்கள் வித்யா மேம்.
3: ஆக்சுவலாக ஸ்கூலில் ஆஸ் அ டீச்சர் பார்த்தா மார்க் பேசிஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அது பசங்க என்ன எழுதியிருக்கா புரிஞ்சுதா அவங்களுக்கு, அந்த பேப்பர் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம். பேரண்ட்டாக பார்த்தா சேம், நான் ஸ்கூல்லையும் வந்து வீட்லேயும் போத் பேரண்ட் அண்ட் டீச்சர் தான், ஜாபும் அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ வீட்லேயும் நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும், நான் என் பையன் போய் எழுதிட்டு வந்திருக்கான் அப்படின்னா ஐ ஷுட் பி வெரி சாட்டிஸ்ஃபைடு. ஓகே அவன் எழுதியிருக்கான், அவன் சொன்னாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு தெரியணும் அவனுக்கு பதில் நான் தான் படிக்கிறாதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாத. அவன் சொன்னாலும் இல்லை அவன் நல்லா எழுதியிருக்கான் அப்படின்றத நான் க்வெஸ்சன் பேப்பர் பார்த்து அவனை புரிஞ்சுக்குவேன், அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
2: நீங்கள் சொல்லுங்கள் கவிதாம்மா.
4: நான் வந்து வீட்லேயும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ஏன்னா ஸ்கூலில் வந்து கொடுக்கறது பத்தாவது போகும் குழந்தைங்களுக்கு. கான்சன்ட்ரேஷன் ஏன்னா மார்னிங் 8 டு ஈவினிங் 3 வரைக்கும் அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ஹோல் கான்சன்ட்ரேஷன் இருக்காது அவளுக்கு ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்லையும். ஈவினிங் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour ஃபோக்கஸ்டாக உட்காந்து எல்லா சப்ஜெக்டும் எடுத்து படிக்க வச்சாங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் சப்ஜெக்டை. அது நான் பண்ணுவேன் வீட்டில், பண்ணால் சொல்லுவேன், அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுவேன்.
2: ஓகே, எக்ஸாம்னு வந்துட்டாலே டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தனி லாங்குவேஜில் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கன்னே சொல்லலாம். அது மாதிரி எப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உமாதேவி மேம்.
0: ஆக்சுவலி பார்த்தா பசங்க பயந்து போயிருக்கோம், எக்ஸாம்னாவே ஒரு பயம், அந்த பயத்தை எடுக்க வேண்டியது தான் ஒரு டீச்சருடைய வேலை. அந்த பயம் என்ன, நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம், நிறைய படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். அதே மாதிரி கான்செப்ட்வலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா லாஜிக்காக படித்தோன்னா அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் நிறைய உட்காந்து மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் லாஜிக் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதை பாயிண்ட் வைஸை எப்படி சார்ட் அவுட் பண்ணி படிக்க வைக்கணும், அவ்வளோதான். இது கேஷுவலாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பயம் இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அதை கேஷுவலாக அவங்களும் எக்ஸாம்ன்றது ஒரு கேஷுவல் அப்ரோச்சாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன போர்ஷன்ஸில் டெஸ்ட்டாக வச்சு நம்ம அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டோன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட் ஒர்க்கு நிறைய இருக்காது. லாஸ்ட் மினிட்டில் படிக்கும்போது தான் பசங்களுக்கு ஃபியர் இருக்கும், அந்த ஃபியரை நம்ம போக்கலாம். அது பெஸ்ட் வே டு டேக் அப் த எக்ஸாம்ஸ்.
2: நீங்கள் சொல்லுங்கள் ஜானகி மேம்.
1: இப்போது கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்தோன்னா எக்ஸாம்ஸ் வந்ததுன்னா ஃபியரே இருக்காது அவளுக்கு. அட பார்த்துக்கலாம் பார்க்கலாம், நாளைக்கு எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், மார்க் வந்தால் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த அப்ரோச் இருக்கணும் அவளுக்கு, நம்மளுக்கும் இருக்கணும் அவளுக்கும் இருக்கணும். சரி நம்ம நல்லா பண்ணணும், அட்லீஸ்ட் டீச்சர் சொல்லி கொடுத்தது நம்ம புட்டப் பண்ணணும் அந்த பேப்பர்ஸில். நம்மளுக்கும் என்ன தோணணும்னா அந்த பிலோ ஆவரேஜ் பசங்களெல்லாம் எப்படி கொண்டு வரணும் மேலே, பிகாஸ் ஸ்கோரிங் பசங்கள் எப்பவுமே கொண்டு வந்துடுவா மார்க்ஸ் எல்லாம். பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் பசங்கள்லாம் எப்பவுமே அங்கேயே தான் தே வில் பி ஸ்டாண்டிங். ஸோ வி ஹாவ் டு பிரிங் தம் அப் டு தட் லெவல். ஸோ அது நம்ம அப்ரோச் எப்படி இருக்கணும், அவள் எந்த மாதிரி எடுத்துக்கிறா, அவள் கேர் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, ஐயோ நாளைக்கு எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், நம்ம மார்க் வந்தால் பார்த்துக்கலாம், எல்லாம் இருக்கவே இருக்கு வீட்டில் திட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது பசங்க.
2: நீங்கள் சொல்லுங்கள் வித்யா மேம்.
3: பசங்க வந்து அந்த எக்ஸாம்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தெரியணும், நமக்கு எதுக்காக எக்ஸாம் வைக்கிறான்னு அதை நாங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரியோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நீங்கள் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம்.
2: சரி, நீங்கள் சொன்னீங்க லைக் ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மேலே லைக் இன்னும் பெட்டராக படிக்க வைக்கணும், ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் கேர் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இப்போது யூஸ்வலாக வந்து ஜென்ரலாக பிரிக்கிறது தான் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ், அந்த மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எந்த மாதிரி ஆங்கிளில் ட்ரெயின் பண்ணுவீங்க இல்லை டீச் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உமாதேவி.
0: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ் பசங்க வந்து அவங்களே ஷ்ரூடு, ஆக்சுவலி அவங்களே வந்து எல்லா குவஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறது, மிஸ்ஸிட்ட வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கிராப் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்ல, இந்த மிஸ்ஸை இப்படி அப்படின்னா அந்த மிஸ்ஸிட்ட வந்து எவ்வளோ மேக்ஸிமம் எடுத்துக்கணுமோ அதை அவங்க எடுத்துப்பாங்க, நம்ம கொடுக்க தேவையே இல்லை அவங்களை. ஆனால் ஆவரேஜ் சில்ட்ரன் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருக்க பொட்டென்ஷியலை நம்ம வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு இருக்க பொட்டென்ஷியல் அவங்களுக்கே தெரியாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால தான் அவங்க ஆவரேஜாக இருக்காங்க. தட் டசன்ட் மீன் தட் தே ஆர் நாட் அபவ் ஆவரேஜ். அவங்க ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக அபவ் ஆவரேஜாக ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காததுனால அவங்க வந்து அந்த ஆவரேஜ் லெவலில் இருக்காங்க. அதை புரிய வைக்கணும், உனக்கு இந்த இந்த கேப்பபிலிட்டி இருக்குது, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ ஏன் கைட் பண்ணணும், கரெக்ட் வேல அவங்கள கைட் பண்ணால் அது போதும். பிலோ ஆவரேஜ் பசங்களுக்கு மெயினாக ஏன் பிலோ ஆவரேஜாக இருக்காங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மெயினாக பேசிக்ஸும் அவங்களுக்கு இருக்காது, அந்த பேசிக்ஸ் இருக்காததுனால அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு டீச்சரை எந்த ஸ்பீடில் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஸ்பீடுக்கு அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது, அதனால அவங்க அங்கேயே அப்ரப்டாக நின்றுடுவாங்க. தே வில் நாட் ஃபாலோ த டீச்சர், அதுதான் அவங்களுடைய ப்ராப்ளம். ஸோ அவங்கள தனியாக கூப்பிட்டு உன்னுடைய பேசிக்ஸ் இது இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, ரெக்டிஃபை யுவர் பேசிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் அவங்கள அந்த கிளாஸில் உட்கார வைக்கும்போது தே கேன் மேக் அப் தட் ஸ்பீடு, அந்த ஸ்பீடோடு அவங்க வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களும் பிலோ ஆவரேஜ்லேருந்து ஆவரேஜுக்கு வரலாம், ஆவரேஜ்லேருந்து அபவ் ஆவரேஜுக்கு வரக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் அவங்களுக்கு இருக்குது. எந்த குழந்தையுமே ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ்ன்னு பிரிக்கப்படக்கூடாது. எல்லாருக்கும் கடவுள் ஒரே மாதிரி ஆண்டவ மூளையும் எல்லா செயல்களும் கொடுத்துருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிற விதம்தான் மாற்றம் அங்கே இருக்கே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம எந்த விதத்தில் அதை பயன்படுத்துகிறோம், எப்படியெல்லாம் அதை கொண்டு வருமோ அவங்கள நல்ல விதமாக கொண்டு வரும், இதுதான் என்னுடைய கருத்து.
2: தேங்க்யூ மேம். நீங்கள் சொல்லுங்க ஜானகி மேம்.
1: இப்போ ஷீ செட் அந்த க்ரீம் லேயர் கிளாஸில் இருக்கிறச்சு என்ன ஆகும்னா தே வில் பி ஒன்லி ஆன்சரிங் ஆல் த க்வெஸ்சன்ஸ். ஒரு க்வெஸ்சன் நேர்னு வச்சேன்னா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ்லாம் சும்மா உட்காந்து பார்ப்பாங்க அந்த க்ரீம் லேயர், அந்த எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசிகிட்டே இருக்கா அவளே ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ இன் சச் அ கேஸ் வாட் வீ ஷுட் டூ இஸ் அந்த பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் பசங்கள்லாம் சேர்த்து அந்த க்ரீம் லேயரோட உட்காத்தி வச்சு அவளோட சேர்ந்து குரூப் டிஸ்கஷன்ஸ் பண்ணி அவா த்ரூவா ஏதாவது வர வைக்கணும்னா அந்த மாதிரி வி கேன் சீ த சேனலைசிங் தெம் ஹவு தே கேன் கம் அப் டு தட் லெவல்.
2: பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு இது வரதுக்கான வாய்ப்பு,
1: அது வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும் அந்த பசங்களை. இது பாரு இந்த மாதிரி நீ நல்லா படிக்கிற, இஃப் யூ ஷேர் சம் ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் சம் ஆஃப் யுவர் திங்ஸ் வாட் யூ ஹவ் லேர்ன் டு தட் ஃபெலோ, தட் கை ஆர் தட் ஃப்ரெண்ட், ஹீ வில் பி ஹாப்பி, யூ வில் பி ஹாப்பி, அண்ட் மோர் ஓவர் ஹீ வில் பி ஹாப்பி தட் ஹீ ஹாஸ் காட் சம்திங் டு ஷேர் வித் யூ அண்ட் யூ ஹாவ் டாட் சம்திங் டு ஹிம். ஸோ ஒரு பாண்டிங்கும் கிரியேட் ஆகும் அந்த இடத்துல.
2: நீங்க சொல்லுங்க வித்யா மேம்.
3: அவங்க எல்லாரையும் அந்த படிக்கிற பசங்க பிலோ அவரேஜ் அபோவ் அவரேஜ் அந்த மாதிரி பிரித்து பார்க்கறத விட அவங்கள எல்லாரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக உட்கார வச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். இன்னொன்று அவங்களுக்கு அந்த பசங்களை அவங்களுக்கே நீங்கள் சொன்ன மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கும், நம்மளை மட்டும் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி. அதேமாதிரி நம்ம ஆஸ் அ டீச்சர் என்ன பண்ணுவாங்க, படிக்கிற பசங்களை முன்னாடி கூப்பிட்டு நீ இதை பண்ணு, போர்டில் இதை எழுது, இதை பார்த்துக்கோ, மைண்ட் பண், அந்த மாதிரி சொல்லாமல் இந்த பசங்களையும் கூப்பிட்டு நீ ஆன்சர் சொல்லு, நீ இப்படி படி, புக்கை படி, நீ புக்கை வச்சு புக்கை பார்த்து படி, இந்த ஆன்சரை படிச்சுக்காமே இதை நீ போட்டு பாரு அப்படின்னு நம்ம எல்லார் எதிர்க்கும் மோட்டிவேட் பண்ணி சொன்னோம்னா அவங்களுக்கும் ஒரு அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறோம், ஓகே நம்மளை மேம் கூப்பிட்டுருக்காங்க நம்ம இது மாதிரி, அவங்களுக்கு ஒரு இதுவாகும், மோட்டிவேட் ஆகும்,
2: மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படித்ததுக்கும் இப்போ நீங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணுறதுக்கும் நீங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்?
1: நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ப்ரெஷரே கிடையாது, நம்ம கேர் ஃப்ரீ லைஃபாக இருந்தோம், ஏதோ போவோம் படிப்போம் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுவோம் மறுபடியும் விளாடுவோம். பட் இந்த டைம் ப்ரெசன்ட் எஜுகேஷனில் ஒன்லி ப்ரெஷர் இஸ் டோட்டலி இன் டு எஜுகேஷன். நீ படிக்கணும், நீ மார்க் வாங்கணும், உன் ஃப்ரெண்டு இவ்வளோ வாங்கியிருக்கா, அந்த ஃப்ரெண்டு இவ்வளோ வாங்கியிருக்கா. ஸோ ப்ரெஷர் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரம் எவ்ரிவேர், ஃப்ரம் த பேரண்ட்ஸ், ஃப்ரம் த சொசைட்டி, ஃப்ரம் எவ்ரிவேர். ஸோ த சைல்டு இஸ் அண்டர் ப்ரெஷர் டோட்டலி. ஸோ நவ் டேஸ் வாட் வீ கேன் சி இஸ் ஃபுல்லாக பசங்கள் ஸ்கூல் முடித்த உடனே டியூஷன் சென்டர்ஸ், டியூஷன் டியூஷன் டியூஷனாக தான் போகிறா. யாருமே அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்லைனா அந்த கேம்ஸு அந்த மாதிரி போகிறதே கிடையாது. ஸோ தட் ஹாஸ் பிகம் அ வெரி ப்ரெஷரைஸ்டு திங் அரவுண்ட் த சைல்ட். இஸ் நாட் ஏபிள் டு கம் அப் டு தட்.
2: நீங்கள் சொல்லுங்கள் மேம்.
3: அதுதான் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் எத்தனை கிளாஸ் போயிருக்கான், எத்தனை டியூஷன், ஐயோ அவன் அந்த அவ்வளோ டியூஷன் போகிறான், நம்ம பையன் போகலையே, நம்ம பையன் படிக்காமல் போயிடுவானோ அப்படின்ற மைண்ட் செட் தான் பேரண்ட்ஸுமே இருக்கா. நம்ம பையன் என்ன படிக்கிறான்றது அவங்களும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. டீச்சர்ஸும் வந்து, அதாவது நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் டியூஷன் போகிறத ஒரு அசிங்கம், ஐயோ டியூஷன் போயிட்டாலா வீக்கா அப்போ நீ அப்படின்ற மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. டியூஷன் போனோம் அப்படின்னாலே எங்களுக்கு நாங்கள் அசிங்கமாக இருக்கோம் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு. இப்போ டியூஷன் போகலன்றது தான் அசிங்கமாக இருக்கு. இப்போ ட்ரெண்டும் வந்து அந்த டியூஷன் டியூஷன் டியூஷன்ற மாதிரி தான் ஆயிடுது. நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே நாங்களே யோசிக்கலாம் போல இருக்கு, பேசாமல் டியூஷன் ஆரம்பிச்சு சம்பாரிச்சிடலாம்.
2: சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில், நீங்கள் ஃபஸ்ட்டு டீச் பண்ணதுக்கும் இப்போ டீச் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட் எவ்வளோ மாறி இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள் உமாதேவி மேம்.
0: ஆக்சுவலி பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து குருன்னா ஒரு பயபக்தி, டீச்சருக்கு முன்னாடி வரக்கூடாது, ஐயோ மிஸ் வந்துட்டாங்க ஓரமாக நிற்கணும், அது மாதிரி அந்த காலம். இந்த காலம் வந்து ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட். பட் நான் அதை தவறுன்னே சொல்லவே மாட்டேன், ஏன்னா நாலேஜ் இஸ் ஷேரிங். அதே மாதிரி நாலேஜ் க்ரியேட்டிவிட்டியை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த காலத்து பசங்க வந்து மோர் ஷ்ரூட். அந்த காலத்தில் மாதிரி டீச்சர் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக நான் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த காலத்தில் டீச்சர்ஸ் தே ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை வந்து தவறாக நினைக்கவே கூடாது. ஸோ நம்ம லேர்ன் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது ஈஸிலி யூ கேன் லேர்ன் ஃப்ரம் தெம், அது வந்து தவறுன்னு நான் நினைக்கல. அதனால் இந்த காலத்து ஆட்டிடியூட் பிரகாரம் அவங்களுக்கு வந்து பர்த் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் ஆர் தேர், ஸோ தே கேன் லேர்ன் மோர், நிறையவே கற்றுக்கலாம். அண்ட் அவங்களுடைய ஏஜ் வந்து இன்னும் அதிகமாக அவங்கள கற்றுக்கிறதுக்கு நிறைய தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். டீச்சர்ஸை அப்படி கிடையாது, ஓரளவுக்கு அவங்களாலையும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தோன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்டேருந்து அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்.
2: நீங்க சொல்லுங்க ஜானகி.
1: இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரெஸ்பெக்ட் த டீச்சர்ஸ் அலாட், அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் அவளுக்கு டீச்சர்ஸ் கிட்ட. பேரண்ட்ஸ் வில் ஆல்சோ கம் அப் அண்ட் டெல் வாட் தியர் சைல்டு ஹேஸ் டன், அவளுடைய தப்பெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லி நம்ம திட்டுவோம். பட் பேரண்ட்ஸும் சேர்ந்து திட்டுவா, டீச்சர்ஸும் சேர்ந்து திட்டுவா, அதில் என்னாகும், குழந்தைகள் வந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜபிளாக வந்து லைஃபுடைய கோல்ஸ், லைஃபுடைய சேலஞ்சஸ் எல்லாம் கோப் அப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பட் இப்போ ப்ரெசென்ட் ஜென்ரேஷனில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி ஆயிடுதுன்னா, பசங்கள் தப்பு பண்ணால் பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் மேலே ப்ளேம் போடுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஆர் பீயிங் பிளேம்டு எவ்ரிவேர். ஏன் குழந்தை தப்பு பண்ணலை, ஏன் குழந்தை வந்து இந்த மாதிரி இருக்குது, அது உங்களால் தான் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் ஆர் பீயிங் பிளேம்டு. இப்போ என்ன ஆயிடுறது, இப்போ பார்த்தீங்கன்னா வைஸ் வர்சா, டீச்சர்ஸ் ஆல்சோ டோன்ட் ஸ்கோல்ட் த சில்ட்ரன், அவளும் திட்டமாட்டேங்கிறா, சரி நீ பண்ணுறியா பண்ணு, இல்லைனா இல்லை எனக்கு என்ன வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸோட மென்டாலிட்டி வந்தாச்சு. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் அந்த குழந்தை நல்லா வரும், ஹீ கேன் கோப் அப் வித் த லைஃப் சேலஞ்சஸ் அண்ட் ஹீ கேன் பிகம் அ பெட்டர் பர்சன் அண்ட் வித் அ குட் கேரக்டர் இன் த சொசைட்டி.
2: ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்
1: போத் ஆஃப் தெம் ப்ளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ போத் ஆஃப் தெம் ஷுட் பி சப்போர்ட்டிவ் இன் ஆர்டர் டு மேக் ஹிம் அ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் அ குட் கேரக்டர் இன் த சொசைட்டி இன் த ஃபியூச்சர்.
2: நீங்க சொல்லுங்க வித்யா மேம்.
3: இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம வீட்டில் இப்போ ஒரு அம்மா குழந்தை இருக்காங்க அப்படின்னா, அம்மா சப்போஸ் இப்பெல்லாம் வந்து ஃபோன் இல்லை, யாரோ பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, குழந்தை நேரம் அம்மா அம்மா அம்மா அம்மானும், அந்த டைம் வந்து ஆஸ் அ பேரண்ட் அம்மாவா அவங்க கண்டிப்பாக இரிட்டேட் ஆவாங்க. சும்மா இருக்க மாட்டியா, ஏன் இப்படி சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்ண, பேசிட்டு வர இரு அப்படின்னு ஒரு கத்து கத்துவாங்க. அதே நம்ம டீச்சராக இருக்கும்போது அதே ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் பேசும்போது அந்த மேனர்ஸ் அதே ஃபாலோ பண்ணுறாங்க ஸ்கூல்லையும். ஒரு டீச்சர்கிட்ட நம்ம டீச்சர் அம்மான்றது வேண்டாம், ஸ்கூல்லையும் நம்ம அதே ஃபாலோ பண்ணும்போது அப்போ நம்ம டீச்சர் நம்ம திட்டுறோன்னா அதை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தே ஷுட் அக்செப்ட் போத், மேம் மேம் மேம் மேம் மேம் பக்கத்தில் வந்து நோண்டுவாங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இரிட்டேஷன் தான் நமக்கு இருக்கும். மதராகவும் இரிட்டேட் ஆகுது, டீச்சர் உள்ள நம்ம அதை பேசும்போது அதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. தான் இப்போ பேரண்ட் டீச்சர் ரோல் வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றது தான், ஆனால் அது இல்லை இங்கே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது இல்லை.
2: கரெக்டு தான். சரி, ஒரு ஸ்டூடெண்டோட இன்டெலிஜென்ஸ் இல்லை அவங்க பிரெயினை யூஸ் பண்ணுற விதம் அவங்க கிண்டர் கார்டன் அண்ட் ப்ரைமரி எஜுகேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பொறுமையாக நம்ம ஒழுங்காக வழியில் ப்ராப்பர் வேலை ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த ஸ்டூடெண்ட்டை மௌல்ட் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி?
1: இப்போ சில பசங்கள் எல்லாம் சின்ன வயசில் கொஞ்சம் டம்பாக இருப்பாங்க, தே வில் நாட் பி மோர் எக்ஸ்போஸ்ட். போக போக போக போக ஒரு ஸ்டேஜில் வந்து தே வில் பிகம் மோர் பிரில்லியன்ட். சில பசங்கள்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப பிரில்லியண்டாக இருப்பாங்க, போக போக தே வில் பிகம் லெஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் சைல்ட் சைக்காலஜின்னு சொல்கிறது. அந்த பசங்களோட சைல்ட் சைக்காலஜி புரிஞ்சுண்டு அவளை அந்த பக்கம் அவளை சேனலைஸ் பண்ணால் தே வில் கம் அப் டு அ பெட்டர் லெவல்.
2: ஸோ அந்த ஸ்டூடெண்டோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து தான் இருக்கு.
1: எஸ் எவ்ரி திங் இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து இருக்கு. அந்த சைல்டோட சைக்காலஜி நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும்.
2: நீங்க சொல்லுங்க வித்யா மேம், இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன?
3: ஆக்சுவலா கிண்டர் கார்டன் லெவன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்றோம், பட் அந்த பேசிக்ன்றது அந்த இடத்துல கொடுக்கறச்சே அது பசங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும். அந்த பசங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் எப்படி அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்றது. ஆஸ் ஆஸ் ஷீ டோல்ட், அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டியை பார்த்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம்.
2: நீங்க சொல்லுங்க மேம்.
0: ஆக்சுவலி நியூரோ சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் தி கியூமுலேட்டிவ் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு அக்கர்ஸ் ப்ரியர் டு 6 இயர்ஸ் அது ஏஜ். ஸோ 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரைமரி லெவலில் நம்ம அதுக்கு தகுந்த இன்புட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அது நிச்சயமாக ஒரு நல்ல லெவலுக்கு கூட்டிகிட்டு வரும். மேபி இவங்க சொன்ன மாதிரி நடுவில் தேர் கேன் பி சம் சேஞ்சஸ் செகண்டரி லெவலோ ஹையர் செகண்டரி லெவலோ அக்கார்டிங் டு தர் பேர் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்குது, அந்த டைம்லலாம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பட் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த குழந்தைங்க சின்ன வயசில் பிரைட்டாக இருக்கிற குழந்தைங்க அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் திருப்பியும் அந்த ஷ்ரூட்னஸ் அவங்களுக்கு வரும், அதை நம்ம ஈஸியாக அவங்கக்கிட்டேருந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் என் பாயிண்ட்.
2: நீங்கள் சொல்லுங்கள் கவிதாம்மா, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன?
4: பேசிக்லேருந்தே அவங்கள குழந்தைங்கள பிடிக்கணுங்க, விட்டுட்டோம்னா அப்புறம் பிடிக்க முடியாது. நம்ம எல்கேஜிலேருந்தே எப்படியும் சொல்லிக் கொடுக்க தான் அனுப்புகிறோம் ஸ்கூலுக்கு. நீ எல்கேஜியில் சும்மா போயிட்டு வா பரவாயில்ல, டென்த்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு யாரும் அனுப்ப முடியாது. ஓகேவா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான்.
2: அப்பூர்வா, இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன?
5: நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நிறையா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ட்ரிவனாக இருப்பாள், நீ படிக்கணும், நீ வந்து நல்லா வரணும், நல்லா மார்க்ஸ் வாங்கணும்னு. அதனால் கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தேர் வாஸ் அ பாயிண்ட் ஆஃப் டைம் நானே வந்து சரி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஸ்டார்டிங்கில் எங்கள் அம்மா அதை ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நானே படிச்சிட்டேன்.
2: சரி, ஓகே. இப்போது நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் தான் ஸ்டூடெண்ட் சூசைடோட மெயின் ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் உமா தேவி மேம்.
0: நிச்சயமாக கிடையவே கிடையாதுமா. எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக. நீங்கள் வந்து சூசைடுன்னு சொல்லி வரும்போது அது வந்து இட் இஸ் நாட் டு தி எஜுகேஷன் சிஸ்டம். சிஸ்டம்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம்னு நம்ம சொல்லிட்டு இத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, இதே வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சூசைட்லாம் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு சூசைட்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று பேரண்ட்ஸ் ப்ரெஷர், ரெண்டாவது எஜுகேஷன் நிச்சயமாக அங்கே கிடையாது, பேரண்ட்ஸ் ப்ரெஷர், ரெண்டாவது என்னென்னா லாஸ்ட் மினிட்ல ஏதோ பண்ணுறது, மற்ற பசங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மார்க்ஸ் வரலன்னா பேரண்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியாத பசங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அவங்கள போய் கேட்டோன்னா எஜுகேஷன், ஏன்னா அவங்களுக்கு என்ன லெவலோ அந்த லெவலோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்சதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸும் சேர்த்து விட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பேரண்ட்ஸ்னுடைய ப்ரெஷரெல்லாம் அவங்கக்கிட்ட போட்டோன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கும் எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் எந்த சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது.
2: ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் ஜஸ்ட் பிளேம் பண்றதுக்கு ஒரு வேர்டா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க ஜானகி.
1: இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன் லைன், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். குழந்தைகள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஸ்டெடினஸ் வச்சுட்டே இருந்தா அந்த டைம்ல எக்ஸாமினேஷன் டைம்ல வந்து தே வில் நாட் ஃபீல் தட் ப்ரெஷர். ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வந்தால் தே வில் பி ஏபிள் டு கெட் குட் மார்க்ஸ். கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து இதை படி அதை படி, இது படிச்சியா அதை படிச்சியா, ப்ளஸ் பியர் குரூப்ல நீ இதை படிச்சியா அதை படிச்சியா சொல்லி குழந்தைகள் மேலே ப்ரெஷர் ஆகி தே கேன் நாட் டூ வெல் இன் த எக்ஸாம்ஸ். ஸோ இஃப் தே ஸ்டார்ட் டூயிங் இட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இட் வில் பி பெட்டர் ஃபார் தெம் ஆல்சோ அண்ட் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ.
2: நீங்க சொல்லுங்க வித்யா மேம்.
3: எக்ஸாம் ப்ரெஷருங்கிறது இந்த சூசைட் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் சைடில் வர ப்ரெஷர் தான் பசங்களுக்கு. எக்ஸாம் சிஸ்டம் நாங்கள் படித்தப்போ எங்களுக்கு முன்னாடி படித்தவங்கெல்லாம் அந்த மெத்தடை எல்லாமே வந்து டஃப்பே கிடையாது, இப்போ எல்லாமே ஈஸியாகியாச்சு. அந்த ஈஸி மெத்தடையும் நம்ம வந்து எக்ஸாம் ப்ரெஷர் சொல்ல முடியாது. எஜுகேஷன் சிஸ்டமும் நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. எல்லாமே பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் தான். நீ மார்க் வாங்க, நீ நல்லா வேலைக்கு போ, நல்ல அந்த ப்ரெஷர் குழந்தைங்களுக்கு தாங்கலை. அதுதான்
4: சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அவங்க மனசை விட்டு பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ப்ரெஷரோ இல்லை ஃபியரோ எதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தாட்டே வராது. ஃபஸ்ட் அவங்க கம்மி மார்க் வாங்கினா கூட போல்டாக வந்து சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் பேரண்ட்.
2: ஒரு டீச்சராக உங்களை மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயம் என்ன?
1: நம்ம சொல்லி கொடுத்தது குழந்தைகள் எவ்வளோ புரிஞ்சுண்டா, அதை எப்படி அவள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா, எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறா, நாட் இன் த பேப்பர்ஸ் பட் ஆல்சோ இன் த கிளாஸ் ஹவு தே ஆர் ப்ரெசென்டிங், தட் இஸ் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ நான் எந்த அளவுக்கு அந்த டீச்சிங்கில் இறங்கியிருக்கேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கா, அதுதான் பெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் இட்.
2: நீங்கள் சொல்லுங்கள் வித்யா மேம்.
3: டீச்சிங் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் நம்ம சொல்கிறது அவங்க புரிஞ்சுட்டு கொடுக்கறதுன்றது இருக்குது, ஒரு மேக்ஸிமம் இருக்குது, அது நமக்கு ஓகே அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லாஸ்ட் மினிட் ஃபேர்வெல் அந்த மாதிரிலாம் பசங்க நம்மளை வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். நம்மளை பிரியாமல் இருக்கிறது, அந்த பிரியறதுன்ற ஆப்வியஸ் வரும். அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ அஃபெக்ஷன் காமிக்கிறாங்கன்றது அதில் தெரிஞ்சிடும் நமக்கு.
1: அப்புறம் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி பார்ட் என்னென்னா, நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி திரும்பி நம்மள்ட்ட வந்து மேம் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தேல்லு, வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் அவர் டீச்சர், அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லலாம் டேக் பண்ணால் தட் வில் பி த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி பார்ட் ஃபார் அஸ்.
2: நீங்கள் சொல்லுங்க உமா தேவி மேம்.
0: அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் மேம் நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை விட பெருமை வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் வந்து ஒரு டீச்சர்னுடைய மேக்ஸிமம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்.
2: அப்பூர்வா, உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்க பேஷன் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணி போறீங்களா, என்ன மாதிரி பண்ண போறீங்க?
5: அப்படிதான்.
2: உங்க பேஷன் என்ன?
5: மோஸ்ட்லி ஆர்ட் சைடு, இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் இல்ல இன்டீரியர் டிசைனிங் அந்த மாதிரி தான்.
2: நீங்க என்ன பண்ண போறீங்க?
6: பாஸ்கெட்பால் அண்ட் ஆர்கிடெக்சர்.
2: பாஸ்கெட்பால் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்க இப்போ நம்ம கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு பேரண்ட்டும் உங்கள் சில்ட்ரனை நீங்கள் எப்படி அவங்க பேஷனை ஃபாலோ பண்ண விடுறீங்க?
1: அவள் பேஷன் என்னென்னா அதில் தான் சேனலைஸ் பண்ணுறதுக்கு அவளை கிவ் ஃபுல் ஃப்ரீடம். பிகாஸ் வாட் ஷீ லைக்ஸ் இஃப் வி கிவ் தெம் தே வில் பி ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். இல்லை நீ ஆர்கிடெக்சர் பண்ணாத, உன் ஃப்ரெண்டெல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் நீட்கெல்லாம் படிக்கிறா, நீ அதை படி சொன்னால் ஷீ வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட் இன் தட் லைன். ஷீ வில் நாட் கிவ் ஃபுல் ஹார்ட்டட்னஸ் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதில் அவளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவளை அந்த லைனில் சேனலைஸ் பண்ணால் ஷீ வில் கம் அப் வித் மோர்
0: ஃப்ளையிங் கலர்ஸ்.
1: யா, ஷீ வில் கம் அப் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்.
2: நீங்கள் சொல்லுங்கள் வித்யா மேம்.
3: அதுதான், நம்ம ஆசைப்பட்டது நமக்கு நடக்கலைன்றதுக்காக நம்ம குழந்தை மேலே திணிக்கிறது அது நல்லா இருக்காது. ஸோ அவங்க ஆசைப்பட்டது என்னவோ அது வழியாக போயிட்டோம்னா அவங்க நல்லா ஷைன் ஆக போகிறாங்க. தே வில் ஷோ மோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் தட். அதில் இன்னும் நல்ல ஒரு எஃபர்ட் போடுவாங்க நம்ம அவங்க லைன்லேயே கூட்டிகிட்டு போனோம்னா. நானும் அதுதான் பண்றேன்.
2: இப்ப நம்ம கூட ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரும் பேஸ்கெட் பால் பிளேயரோட அம்மாவும் வந்திருக்காங்க. இப்போ நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல எஜுகேஷன் வந்து ஒரு சர்வீஸ்ங்கிறத விட ஒரு பிசினஸா நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. அதை பத்தி உங்க பர்சனல் ஒப்பீனியன் என்ன, நீங்க சொல்லுங்க உமாதேவி மேம்.
0: அதாவது ட்ரூ ட்ரூ தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்காக வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஈக்குவலி இந்த காலகட்டத்தில் ஈக்குவலியாக இருக்காங்க, 50-50 சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் காலகட்டம் மாறிச்சுன்னா மேபி ரேஷியோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50-50 இருக்கும்போது நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களோட வி ஹாவ் டு ஜாயின் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் நேஷன். அதுதான் நம்ம பண்ண முடியுமே தவிர, அதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறவங்கள போயிட்டு தடுத்து நிறுத்துறதுலாம் யாராலையும் முடியாத விஷயம். நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய சர்வீஸை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை அந்த லெவலுக்கு கொண்டு வரணும். அவங்களுக்கும் அந்த மோட்டிவேஷனை நம்ம கொடுக்கணும். கட்டாயம் சர்வீஸ் பண்ணணும், எஜுகேஷனுன்றது ஒரு சர்வீஸ் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக 30 ஒரு 10 ஸ்டூடெண்ட்டாவது அதை எடுத்து பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் நம்மளுடைய நேஷனுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும்.
1: ஐ டோட்டலி அக்ரி வித் ஹர். ஒரு ஸ்டேஜில் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்சு என்ன ஆகிடும், வி டோன்ட் டிசர்வ், வி டோன்ட் கெட் வாட் வி டிசர்வ். ஸோ அந்த டைமில் என்ன ஆகிடும், நம்மளுக்கு பிஸ்னஸ் மைண்டடாக ஆகிடும். எப்படின்னா, ஐயோ இந்த ஸ்கூலில் எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோமே, பட் நம்மளுக்கு அந்த கிடைக்கவே மாட்டேங்கிறது, அந்த ப்ரைஸு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. வாட் இஸ் த யூஸ், 50-50 பசங்கள் திணிச்சு வச்சிருக்காளே, இது பண்ணு அது பண்ணுன்னு டைம் அண்ட் அகெயின் வி ஆர் பீங் ப்ரெஷரைஸ்ட் ஆல் த டைம். வை டோன்ட் வி டேக் அப் அ டியூஷன், சும்மா கிளாஸில் பாடம் சொல்லி கொடுக்கலாம், வில் டேக் அப் அ டியூஷன். டியூஷனில் நம்ம நல்லா காசு சம்பாதிக்கலாம், பிகாஸ் தே ஆர் நாட் பேயிங் அஸ் அ குட் சேலரி ஆல்சோ, அண்ட் தே ஆர் ஜஸ்ட் ஸ்க்வீசிங் அஸ் அவுட். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன தோணும், போகிறோம் சர்வீஸ் பண்ணது, லெட்டஸ் பி பிஸ்னஸ் மென்டாலிட்டி சொல்லி நம்ம அந்த சைடில் சேனலைஸ் பண்ணுவோம். இஃப் தே கிவ் அஸ் குட் பெட்டர் சேலரிஸ் அலாங் வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் வி வில் பி ஏபிள் டு டூ ஹோல் ஹார்ட்டட்லி அவர் சர்வீஸ்.
2: நீங்கள் சொல்லுங்கள் வித்யா மேம்.
3: மேம் சொன்ன மாதிரி சர்வீஸ் அண்ட் பிஸ்னஸ் தான் இப்போ எஜுகேஷன்ன்றது. அதை அவங்க லைனில் நம்ம போகிறோம். ஆஸ் அ டீச்சர் நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம், பட் எவ்வளோ பண்ண முடியும், எவ்வளோ நம்ம குட்டி அவங்க கூட்ட கூட்ட குடிச்சிட்டே இருக்க முடியுன்றது தான் பார்க்குறோம்.
0: ஒரு நிமிஷம், ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்ம இதில் வந்து மேனேஜ்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோன்றது தாங்க முக்கியம். ஆக்சுவலி நம்ம அந்த டைம் பார்க்கும்போது மற்றது எதுவுமே கண்ணுக்கு வரக்கூடாது, சர்வீஸ் மட்டும்தான் வரணும். குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸாக பண்ணலாம், ஆனால் ஆஸ் எ டீச்சர் நம்ம அதை செய்யக்கூடாது.
2: எக்ஸாம் அப்போது நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் அந்த ப்ரெஷரெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க படிக்க, அபூர்வா சொல்லுங்கள்.
5: எனக்கு ஸ்ட்ரெஸ் வராது அவ்வளோவா, ஏன்னா
2: ஸோ மியூசிக் இருந்தால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்லுங்கள் எக்ஸாமுக்கு எப்படி படிப்பீங்க, எக்ஸாம் அப்போ டென்ஷன் ஆவீங்களா? டென்ஷன் ஆகுமா? நீங்களே அப்படியே ஃபுல்லாக படித்து சூப்பராக மார்க் வாங்கிடுவீங்க. சரி ஓகே, எக்ஸாம் அப்போ வர மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் பர்சனலாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உமாதேவி மேம்?
0: ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம திருப்பி திருப்பி நம்மளே சொல்லி சொல்லி அதை பெருசாக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறதுனால பசங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு தோணுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. அவங்க பாட்டு கேஷுவலாக விளையாடிக்கிட்டே படிக்கலாம். ஒரு 24 hours a day இருக்குது அந்த இடத்துல. 24 hours நம்ம யாரையும் படிக்க சொல்ல போகிறதில்ல. ஒரு 10 hours படிக்கும்போது மிச்சம் பார்த்திங்கன்னா 14 hours கையில் எக்கச்சக்கமாக இருக்க மாதிரி தான். நல்ல 10 மணி நேரம் கூட இல்லை, 8 மணி நேரம் நல்லா தூங்கலாம், அழகாக சாப்பிட்லாம், அப்புறம் வாக் போகலாம், அப்புறம் என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது ஒரு சர்வசாதாரணமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பிளான் பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பிளானிங் இருக்கணும். டெய்லியே வந்து வந்து தூங்கலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு மட்டும் நினைக்காம அந்த 10 hours, எந்த 10 hours இல்லை எந்த 8 hours நான் சொல்கிறது வந்து சின்ன குழந்தைங்களுக்காக சொல்லலை, ஒரு 11th 12th படிக்கிற பசங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அந்த தூக்கம் இருந்ததுனாவே பாதி விஷயம் வந்து நல்லா ஆகிடும். ஆக்சுவலி ஃப்ரெஷ் ஆகிடும், பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும். அப்போ ஈஸியாக நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை வந்து ரீசன்ட் டேஸில் எல்லோரும் கண்டுபிடிச்சி அதை எல்லோரும் பசங்களுக்கும் சொல்லி அந்த பசங்களும் அதை திருப்பி நம்மக்கிட்டேயே ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடிக்கு ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம ஒரே வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம், படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஸோ இப்போவும் அதே தான் செய்கிறாங்க பசங்க, ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொண்டு போய் டியூஷனில் விடுறதோ இல்லை வேறு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூடுறதோ அவங்களுக்கு பிடிச்சது தான் செய்ய வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறச்ச ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான்.
2: ஸோ நம்ம வடிவேலு சார் சொல்ற மாதிரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அப்பூர்வா, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா லைஃப்ல மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்ன,

0: எக்ஸாமினேஷன் டைமில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் படி, இஃப் தே கீப் ஆன் ஃபாலோயிங் த டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கீப் ஆன் இன்க்ரீஸிங் த டைம் ஆஃப் த ஸ்டடி, தே வில் பி ஏபிள் டு எக்ஸல் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ் இன் தேர் லைஃப். தே வில் பி ஏபிள் டு கோப் அப் வித் த சேலஞ்சஸ் அண்ட் தே வில் பிகம் அ குட் பர்சன் வித் அ குட் கேரக்டர் அண்ட் அ டிசிப்ளின் லைஃப் தே வில் பி ஃபாலோயிங்.
1: நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எதை கற்றுக்கினாலும் எதை லேர்ன் பண்ணாலும் அதை ஒரு ஹாப்பினஸோடு லேர்ன் பண்ணணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். வாழ்க்கைங்கிறது ஃபைனலி ஒரு சந்தோஷமாக வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சந்தோஷத்தோடு செய்யணும். ஒரு லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை கஷ்டத்தோடு லேர்ன் பண்ணும்போது அது கஷ்டம். அதே வந்து அதை சந்தோஷமாக எடுத்து ஹாப்பியாக இதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஹாப்பினஸ் தான். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அது நமக்கு பிடிச்ச சாப்பாடா பிடிக்காத சாப்பாடான்றது செகண்டரி. ஃபஸ்ட்டு அந்த காய், ஒரு காயை சாப்பிடும்போது அந்த காய் எப்படி வந்தது, காட்ஸ் கிரியேஷன் அங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்ன அழகான கலர், என்ன ஃப்ளேவர், இதை நம்ம ஆரம்பித்தோன்னு வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த ஃபுட்டு மேலே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி தான் படிப்போம், இது எப்படி வந்தது, இது ஏன் வந்தது, எதற்கு வந்தது அப்படின்னு நம்ம பார்க்க பழகிட்டோம்னா அப்புறம் அதில் ஒரு தானாக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து கடைசி வரைக்கும் நம்ம அதை லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போவோம். எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டோடு செஞ்சோம்னா அதுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தனியாக இருந்துகிட்டே இருக்கும்ன்றது. அதனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும்லாம் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போனோம்.
2: அதுதான், வேறு யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? நேயர்களுக்கு வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
0: பசங்கள்லாம், படிக்கிற பசங்கள்லாம் இந்த ஸ்டேஜில், இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் பேரண்ட்ஸை புரிஞ்சுண்டு, டீச்சர்ஸை புரிஞ்சுண்டு, எஜுகேஷன் சிஸ்டம்மை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தே வில் பிகம் அ வெரி குட் சிட்டிசன்.
2: ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப உயர்ந்திருக்கு, அந்த டெக்னாலஜியை நம்ம ரைட் வேல யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஆக்சுவலி இன்டர்நெட்டை, அதுக்கப்புறம் விஷுவல் மீடியா, அதெல்லாம் ரொம்ப இட் மேக்ஸ் அ மேஜர் ரோல் நவடேஸ். ஸோ அதை வந்து ரைட் சென்ஸில் நம்ம எடுத்துக்கணும். நல்லதுக்கு எது எது தேவையோ அதை எடுத்துக்கணும், கெட்டதுக்கு எது எது தேவையில்லையோ அதை விட்டுடணும். ஸோ அதை வந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுண்டு கரெக்டாக அதை பிடிச்சாங்கன்னா அவங்க எங்கேயோ போய் நிற்கிறாங்க. நாலேஜ் வந்து எங்கேயோ அவங்களுக்கு வளர்கிற நாலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே இன்டர்நெட்டும் அதே விஷுவல் மீடியாவையும் வேறு விதமாக யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய நாலேஜை கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அவங்க தே ஸ்டாண்ட் இன் அ வெரி லோ லெவல். ஸோ இதை நம்ம ரைட் வேலை புரிஞ்சுண்டு இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை ரைட் வேலை யூஸ் பண்ணணும்.
2: எம்ஓபிசிஆர்ஸ் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நேயர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
0: ரூமில் என்டர் ஆன உடனே மகாலட்சுமி மேடம் மகாலட்சுமி மாதிரி எங்களை வெல்கம் பண்ணாங்க, அவங்க ஸ்மைலோட. தட் வாஸ் வண்டர்ஃபுல். ஸ்ருதி வந்து பக்க பக்கமாக எங்களை ஃபோட்டோ எடுத்தாங்க, ஸ்னாப் எடுத்தாங்க. தட் வாஸ் வெரி ஆசம். அண்ட் சௌமியா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சௌமியா. உனக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம். டைம் அண்ட் அகைன் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல வந்து ராக்கிங் பண்ணுவோம் நாங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆசம் இன்வைட்.
1: தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இது வரைக்கும் பண்ணதில்லை. இங்கே வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப கோஆர்டினேட்டிங்காக ரொம்ப ஹாப்பி இன்வைட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம்.
3: தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். நான் நிறைய நீங்கள் கற்றுக்கிட்டீங்களான்னு தெரியல, நான் கவுன் மேம்கிட்டே நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்யூ இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. வீட்லயும் பேசுறோம், ஸ்கூல்லயும் பேசுற நாலஞ்சு பேர் தான் கேட்க முடியும். மைக் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கேட்க முடியும் தெரியுது. அப்போ சான்ஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.
2: நீங்க சொல்லுங்க.
4: நீ சொல்லு.
2: இங்க வந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு?
5: நல்லா இருந்தது.
2: நீங்க சொல்லுங்க அபூர்வா.
6: எங்கள் அம்மா இங்கே வர சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கு வரணும், இது ரேடியோ, நான் வந்து ஏதாவது ஏதாவது சொல்லிட போகிறேன் அந்த மாதிரிலாம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜாலியாக இருந்தது.
2: ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எனக்காகவும் எங்கள் கம்யூனிட்டி ரேடியோக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேனல் டிஸ்கஷன் நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் ஃபேவரட் ஆர்ஜே சௌமியா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை.

0: MOPCR 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: R Society, R Radio, R Pride.
4: வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. தப்ப கூட கரெக்டா பண்றதும் அவங்க பண்ற தப்ப கூட யூஸ்ஃபுல்லா மாத்திர திறமை மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அத மாதிரி யதார்த்தமா கண்டுபிடிக்கப்பட்ட சில இன்வென்ஷன்ஸ் பத்தி நம்ம கேட்க போறோம். நமக்கு என்னைக்காவது உடம்பு சரியில்லாம போனா நம்ம டாக்டரை போய் பாக்குறோம். அவர் நம்ம இதய துடிப்பு, அதாவது நம்ம ஹார்ட் பீட்டை வச்சே நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறாரு. அந்த செத்தஸ்கோப்பே ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, இல்ல ஜஸ்ட் ஒரு யதார்த்தமா தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். முன்னாடி எல்லாம் டாக்டர்ஸ் பல்ஸ் ரேட்டை கையில செக் பண்ணி நம்ம உடம்புல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா ஒரு கேஸ்ல ஹார்ட் பீட்டை கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு நிலைமையில ஒரு பிரெஞ்சு டாக்டர் ரப்பர் ஷீட்டை ரோல் பண்ணி யூஸ் பண்ணாரு. அதோட தொடர்ச்சியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஒரு டாக்டர்ஸ் செத்தஸ்கோப்னு பயன்படுத்துறாங்க. நெருப்புல பட்டா ஆறிடும், வெறுப்புல பட்டா ஆறாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒருத்தங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏர்ல் டிக்சன் பேண்டைட கண்டுபிடிச்சவர். இத கண்டுபிடிப்பே ஒரு கதையாவே சொல்லலாம். டிக்சன் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியோட எம்ப்ளாயி. இவரோட வைஃப் ரொம்ப கவனக்குறைவால டெய்லி கிச்சன்ல அடிபட்டு பாங்களாம். சோ இவர் காட்டன்ல கொஞ்சம் மெடிசன் போட்டு அதோட கொஞ்சம் கம் போட்டு ரெடியா வச்சுட்டு போவாராம். அது அவங்க வைஃப் ஈஸியா யூஸ் பண்ணிப்பாங்களாம். இந்த ஐடியா அவர் டிக்சன் அவர் பாஸ் கிட்ட போய் சொல்லி அதையே கொஞ்சம் மெடிசனலா டெவலப் பண்ணி இப்போ நம்ம சாதாரண அடிக்கெல்லாம் ஈஸியா யூஸ் பண்றோம் பேண்டெய்ட். நமக்கெல்லாம் பசிக்கும் போது நம்ம மோஸ்டா ஏதாவது கிறிஸ்பியா கொரிக்கிற மாதிரி ஏதாவது ஃபுட் தேடுவோம். மோஸ்டா நம்மளோட மைண்டுக்கு வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொட்டேட்டோ சிப்ஸ். நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லி கேட்டிருப்போம், பா இந்த சமையலை பண்ணவங்களுக்கு தங்கத்துல வளையல் போடலான்னு. இதே நம்ம என்னைக்காவது சிப்ஸ் யார் பண்ணாங்கன்னு யோசிச்சிருக்கோமா? ஜார்ஜ் கும்னு ஒரு செஃப் தான் சிப்ஸை இன்வென்ட் பண்ணாரு. அவர் ஒரு நாள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட ஒய்ஃபோட காலை அட்டன் பண்ண போய் அப்புறம் அந்த ஃப்ரை ஓவரா குக் ஆயிடுச்சான். அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண வந்த கஸ்டமர் அதோட டேஸ்ட் என்ஜாய் பண்ணதுனால அதை மெனு கார்டில் ஒரு டிஷ்ஷாக சேர்த்துட்டாங்க. நம்ம

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்னடா பெண்கள் பத்தி பேசுறாங்களோன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பெண்கள் பத்தியே தான். அதுவும் 5 வீர மங்கைகளோட தான் இந்த நிகழ்ச்சி தொடங்க போகுது. என்ன வீர மங்கைகள்னு எல்லாம் சொல்லி ரொம்ப பில்டப் பண்றேன்னு யோசிக்கிறீங்களா? போர்ல நாட்டுக்காக போராடுறவங்க பேரு வீரர்கள்னா, வேலை செஞ்சு வீட்டை காப்பாத்தணும்னு போராடுற இவங்களும் வீரர்கள் தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உதட்டுல எப்போதும் ஒரு சிரிப்பை நிலைநாட்டி, நிமிர்ந்த நன்னடையை போட்டு, நேர்கொண்ட பார்வையோட

மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: அதுவே 10,000 ரூபா வந்துடுது மாதம். அது இல்லாத இப்போ இந்த 10,000 ரூபா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு நாங்கள் கடன் கொடுத்தா அது வருமானமும் வரும், அதோட இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் எங்களுக்கு. இப்போ அதில் தான் எங்கள் வருமானம் பெருக்குச்சு.
1: எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவார் நம்ம வடிவேலு சார். அந்த மாதிரி உங்கள் குழு மாசமான ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க, அதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க?
0: யாருக்கு லோன் கொடுக்கலாம், இப்போ வந்து இவங்க வாங்கியிருக்கிறாங்க, இவங்களுக்கு மேற்கொண்டு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் தேவையா, அதை பற்றி பேசுவோம். இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்தால் 20 பேருமே ஒத்துழைச்சு கொடுப்போம். இல்லைங்க அவங்களால முடியாது, கொஞ்சம் கடன் இருக்குது அதை கட்டி முடிக்கிட்டோம்னாலும் அது வேணானோ நாங்கள் பேசுவோம். முக்கால்வாசி கொடுக்கறதுக்கு தான் பார்ப்போம், அவங்க சூழ்நிலை பொறுத்து எப்படியோ.
1: எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அதில் உள்ள சவால்களையும் போராட்டங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த குழு நடத்துறதுல நீங்க சந்திச்ச சவால்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க மேம்.
0: ஒரு சிலர் காசு வாங்குவாங்க, கரெக்டாக கட்டிடுவாங்க, ஒரு சிலர் கட்ட மாட்டாங்க. அந்த நேரம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அந்த ஒரு நபரோட காசை போட்டு நாங்கள் கட்டணும் அப்படின்னா நான் மட்டுமே போட்டு கட்ட மாட்டேன். ஒரு நாள் எங்கள் உறுப்பினர்களை ஒரு 4 பேரை கேட்பேன், இந்த மாதிரி இவங்க கட்டலை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு கோசம் அப்படின்னு, அவங்களும் கொடுப்பாங்க, அதை போட்டு கட்டுவோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம குழு உறுப்பினர் அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்ல நாங்கள் ஹெல்ப் பண்ணிப்போம். அந்தமாரி தான் நாங்கள் கஷ்டப்படுமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை.
1: நீங்கள் சொல்லுங்க மேம், நீங்கள் என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சிங்க ஒரு ஃபார்மர் உறுப்பினராக இருந்து?
2: இது மாதிரி தான் எல்லாருமே சில பேருங்க வந்து கட்ட மாட்டாங்க. நான் முதல்ல நான் ஊக்குநராக இருக்கிறப்ப என் குழுவிலே அப்படி தான் சில பேர் கட்ட மாட்டாங்க. எல்லாரையும் நான் கலந்து ஆலோசிப்பேன், அவங்களால முடியல, அவங்களுக்கு இப்போ சூழ்நிலை சரியில்லை, அவங்க வீட்டுக்கார வேலை செய்யலை, அதனால் வந்து அவங்க தவறி போயிட்டாங்க, சரி நம்மளே பகிர்ந்து கட்டிப்போம், அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வாங்கிக்கலான்ட்டு நான் சொல்லுவேன். என்னுடைய குழு உறுப்பினர்களாம் எனக்கு ஒத்துழைச்சாங்க, அதன் அடிப்படையில் தான்

0: இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். என்னோட வருமானமும் என் கணவரோட வருமானமும் ரெண்டும் சேர்த்து இப்போ எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ என் பையன் பிகாம் படிக்கிறான், இன்னும் எம்பிஏ படிக்கணும்னு இருக்கான். இதெல்லாம் எங்களுக்கு இந்த வருமானம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் சுய தொழில்.
1: நீங்கள் சொல்லுங்கள் ஜெயந்தி அக்கா, உங்கள் பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு?
2: இப்போ பசங்க ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தாங்க, படிக்க வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த அளவுக்கு இப்போ படிக்க வச்சுருக்கிறேன், ரெண்டு பசங்களும் படிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் படிக்கணும், இதுமேலே கல்யாணம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாருங்க. பரவாயில்ல, இப்போது எவ்வளோ மேல். இப்போது
1: நீங்கள் சொல்லுங்கள் சார்,
2: மகளிர் குழு மூலிமா.
3: 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா கஷ்டம்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்டில் ஒருத்தரோட வருமானம் தான் இருந்தது, எங்கள் வீட்டுக்காரோட வருமானம் மட்டும்தான் இருந்தது. அதில் வந்து நாங்கள் எல்லாம் படிக்கிறது செய்கிறது எல்லாமே இருந்தது. இப்போ வந்து இந்த கோழி வருமானம் அது அதனால் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு எது ஒன்றுத்துக்கும் போ அப்போனா 8 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் கேட்குற மாதிரி எப்படின்னா எல்லாத்துக்கும் போய் அவர்கிட்ட நம்ம நிற்கிறதா இருந்தது. இதுக்கு எனக்கு பைசா வேணும், வெளியில் போனோம் பைசா வேணுன்ற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம அவரை தொந்தர பண்ண வேண்டாம், நம்ம கையில் கைசா இருக்குது, சரி சொல்லிட்டு போகிறோம், நம்ம என் கையில் பைசா இருக்குது நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நிலைமையில் இப்போ இருக்கிறோம்.
1: நீங்களே சொந்த காலில் நிற்கிறேன்னு சொல்கிறீங்க. என்னதான் பெண்கள் முன்னேற்றம்னு சொன்னாலும் சில நேரங்களில் தைரியமாக வெளியே போகிறதே கேள்விக்குறியாயிடுச்சு. நீங்களாம் எப்படி தனியாக ஒரு பெண்ணாக இருந்து சுய தொழில் பண்ணி அதை நல்ல நிலைமைக்கு நடத்த முடியுது? உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: எங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்னா எங்கள் வீட்டுக்கார் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, உங்கள் தேவைக்கு என்னவோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி சப்போர்ட்லாம் எங்களுக்கு நல்லாவே தான் இருக்குது, அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறோமே அதுவே எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் தான்.
1: நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது?
2: எங்கள் வீட்டுக்காரர் இது பண்ண மாட்டார், எங்கே இது பண்ணாலும் கரெக்டாக முடிச்சுட்டு கரெக்டாக வாங்க அப்படின்னு இருக்காங்க. எங்கே போனாலும் எந்த வேலையை எடுத்து கூடுமாட செய்யணும்.
1: ஏதோ ஒரு காரணங்களுக்காக குழுவை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் அந்த காரணங்கள் என்னவா இருக்குது? ஏன் உங்கள் குழுவை விட்டு விலகணும்னு நினைக்கிறாங்க?
4: அவங்க வந்து வெளியூர் போயிடுவாங்க குழுவில் இருக்கிறவங்க. சிலருக்கு பணம் கட்டணும், அதான் வெளியூருக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் தொடர்ந்து குழுவில் இருக்க முடியாது, நான் வெளியூருக்கு போயிடுறேன், வீடுமா வேறு இடத்துக்கு வீடு மாற்றின்னு போயிடுவாங்க. அந்த சொடிஷன் அந்த சந்தர்ப்பம்லாம் வரும்பொழுது நாங்கள் அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து சரி அவங்க விலகிக்கிறேன்னு சொன்னால் ஒத்துப்போம். அவங்களுக்கு தேவையான காசு முன்ன அவங்களுக்கு சேர வேண்டிய காசை பிரித்து அவங்களுக்கு கணக்கு பார்த்து கொடுத்துருவோம்.
1: உங்க குழுல 20 பேர் இருந்து ஒரு ஒருத்தரா விலகி இப்போ 13 பேர்ல இருக்கீங்க. இதனால உங்க குழுவோட செயல்பாடுகள் ஏதாவது பாதிக்கப்படுதா?
0: அப்படிலாம் எதுவும் இல்லை. இப்போ அவங்க இருக்க சொல்ல அவங்களுக்கும் நாங்கள் கடன் கொடுக்கணும், இப்போ அவங்க இல்லை. இப்போ இந்த 13 பேர் வரைக்குமே எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கு.
1: உங்க குழு ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் பத்திலாம் நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேம்.
0: இப்போ எங்க குழுல வந்து 20 பேர் இருக்காங்க. இப்போ வந்து அவங்கள ஒரு 10 பேர் எனக்கு தெரியும், 10 பேர் சரியாக தெரியாது. இப்போ இந்த குழு நடத்துகிற மூலமாக இப்போ அவங்க எல்லாருமே நல்லா அறிமுகமாயிருக்கிறாங்க, எல்லாருமே பேச முடியுது. முன்னெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா இருக்கிறாங்கன்னு தெருவில் அப்படின்னு தான் தெரியும். இப்போ இந்த குழு மூலயமா இருக்கிறதுனால
1: இன்னும் க்ளோஸ்
0: நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க பேர் தெரியுது, அவங்க வீட்டில் என்ன இதுன்னு முதல் கொண்டு தெரியுது. அந்த அளவுக்கு நட்பு
1: ஒன்றுக்குள்ள ஒன்றாயிட்டீங்க.
0: அனைவரும் இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்.
1: நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள்.
4: நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக லோன் எல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருக்கும்பொழுது மேல்மருவத்தூர் கோயிலுக்கு ஒரு வேன் வச்சுன்னு எல்லாரும் போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அது மகிழ்ச்சியான தருணம், மறக்க முடியாத தருணம்.
1: நீங்கள் சொல்லுங்கள் அனிதா.
5: நான் வந்து இப்போ எனக்கு ரொம்ப யாருமே தெரியாது வெளியில், எனக்கு பக்கத்து எதிர் வீடு பக்கத்து வீடு அப்படி தான் தெரியும். எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களை பற்றி எனக்கு தெரியாது. இந்த குழு மூலிமா நம்ம ஊக்குனர் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதனால வந்து எனக்கு நல்லா இப்ப பழக்கமாயிடுச்சு.
1: தனிப்பட்ட முறையில உங்க எல்லாருக்கும் ஃபர்தர் பிளான்ஸ், அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டங்கள், அதை பத்தி நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
0: இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைன்னா கடை இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசு படுத்தணும். இப்போ ஒரு கடையில வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கோம், இன்னொரு கடையிலயும் ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், அதான் என்னோட.
1: நீங்கள் சொல்லுங்கள் மேம்.
4: நான் எனக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, எனக்கு தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்றும் இல்லை. நான் நல்லா சந்தோஷமாக என் ஃபேமிலியோடு இருக்கிறேன், அதனால் நான் குழுவில் தான் செயல்பாடு பண்ணி நிற்பனை தவிர எனக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை.
1: நீங்கள் சொல்லுங்கள் ஜெயந்தி மேம்.
2: சின்னதாக கடை இருக்குது, இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு ஒரு

0: அதுக்கு சில கோழியில காசு வாங்கி பண்ணுறேன்.
1: ரெண்டு கோழியில் ஆரம்பித்தேன், இப்போ 20-70 கோழிக்கு கிட்ட வந்திருக்கு. இந்த கோழி வருமானத்தை வச்சு இப்போ வீட்டிலேயே ஒரு ஓரமாக ஒரு 100 கேன் போட்டு தண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். இப்போ அதே இன்னும் ஒரு 500 கேன் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், விரிவுபடுத்தலாம்.
2: அப்போ எல்லாருக்குமே ஃபர்தர் பிளான்ஸ் இருக்குன்றீங்க?
1: கண்டிப்பாக.
2: ஒற்றுமையே வலிமைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் குழு உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு பற்றியோ உங்கள் குழுவோட ஒற்றுமையை பற்றியும் சொல்லுங்கள்.
3: ஒற்றுமையாக இருந்ததோட்டு தான் நான் வந்து 6 வருஷம் குழு நடத்திட்டு 2007 ஆரம்பித்து 12 முடித்து, அந்த 12 முடிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சேமிப்போட வட்டியோடு சேர்த்து மொத்தம் அப்போ வந்து 30 ரூபா தான் வார சேமிப்பாக நான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பணமெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கும்போது 27,575 ரூபான்னு நான் கொடுத்தேன். அதுக்கடுத்து அந்த குழுவை நான் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் வயசானதுனால அந்த உடனே எடுத்து கனிமொழிக்கு நான் அந்த குழுவை அப்படியே கொடுத்தேன். அந்த 20 நபருங்க எனக்கு ஒத்துழைச்சதோடு தான் லோனெல்லாம் நாங்கள் வாங்க முடிஞ்சது. அப்போவே இந்தியன் பேங்க்கில் 3 தடவை நான் லோன் வாங்கியிருக்கிறேன். இப்போ 2வது இவங்க பேசுவாங்க, கனிமொழி அவர்கள்.
4: நானும் இப்போ 6 வருஷம் நடத்தியிருக்கேன். இவங்க ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு எங்களால் வர முடிஞ்சுது. நாங்களும் 3 வாட்டி நபார்டு நிதி நிறுவனத்தில் லோன் வாங்கியிருக்கோம், 10 லட்சரூபா 10 லட்சரூபா. இவங்க எல்லாம் ஒத்துழைச்சதுனால தான் இது எங்களால் சாத்தியமாச்சு.
2: இப்போ ஒரு குழுவில் 10 பேர் இருக்கணும் இல்லை 20 பேர் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா?
4: கண்டிப்பாக ஒரு குழு வந்து 12 பேருக்கு மேலே தான் ஒரு குழு இருக்கணுமே. குழுன்னு ஒன்று இருந்தால் 12 பேருக்கு மேலே தான் இருக்கணும். 12 பேர்லேருந்து 20 பேர் வரைக்கும் நடத்தலாம். அது கீழே இருக்கக்கூடாது, 12 பேர் கீழே இருக்கக்கூடாது.
2: இப்போ ஒரு குழு எவ்வளவு நாளைக்கு நடத்தணும், அதாவது இவ்வளவு டியூரேஷன் பீரியட் தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது
4: அப்படின்னா எதுவுமே இல்லை. எத்தனை வருஷம் ஒன்னா நடத்தலாம். மேக்சிமம் எங்களால வந்து சேமிப்பை அதிகரிச்ச உடனே அதை எங்களால இது பண்ண முடியல, பாதுகாக்க முடியல. அதனால ஒரு 6 வருஷம் முடிஞ்சுது. அவங்களோட சேமிப்பை கொடுத்துட்டோம். திருப்பி இப்போ ஒரு 6 வருஷம் நடத்திருக்கோம். இப்போ ஒரு ஆளுக்கே 50,000 ரூபாய் வந்துருச்சு. இப்போ அந்த சேமிப்பை கொடுத்துட்டு இப்போ திருப்பி ரன் பண்றோம்.
2: ஒரு குழுவை 12 வருஷம் நடத்துறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால நீங்க குழு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் குழுல சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சில அட்வைஸ் அதை பத்தி சொல்லுங்க.
3: அங்க அக்கம் பக்கம் இருக்கிற மகளிருங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எங்களாட்டுமே எல்லாரும் சேருங்க. நல்லா 20 பேரோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 15 பேரோ நல்ல நபருங்களாம் சேர்த்து குழு ஆரம்பிங்க. குழு ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி சிறு சேமிப்பாக வாரமோ மாதமோ உங்களால் கட்ட முடிஞ்ச தொகையை கட்டுங்க. அதனுடைய வட்டியே நமக்கு வரும். இப்போ 20 பேருனா நம்ம 500 ரூபான்னு போட்டோம்னா 10,000 வரும். அதுவே 15 பேர்னா 7,500 ரூபான்னு வரும். இந்த மாதிரி மாதம் மாதம் சேமிப்பு வரும். நமக்கு வந்து அந்த காசே நமக்கு அங்கங்கே போயிட்டு நம்ம யாரையும் கேட்க தேவையில்லை. திடீர்னு நமக்கு அவசர தேவைன்னா நம்ம குழுவிலேருந்தே நம்ம காசை எடுத்துக்கலாம். அதனால் அந்த அது வந்து நம்ம வட்டி நம்முடைய வட்டி நமக்கே வரும். இப்போ நம்ம எங்கன்னா வெளியில் போய் ஒரு 10,000-20,000 நம்ம கடன் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த காசுக்கு வட்டி வந்து நம்ம வெளியில் தான் கட்டுறோம். நம்ம கஷ்டப்பட்ட காசை நம்ம அவங்களுக்கு வட்டியாக கொடுக்குறோம் நிறைய. அதனால் நம்முடைய கஷ்டப்படுற நம்முடைய காசையே நம்மையே வட்டிக்கு நம்மளே எடுத்துக்கலாம். நம்ம அதனுடைய பலனை நாமே அனுபவிக்கலாம். அதனால அக்கம் பக்கம் நீங்க இருக்கிற மகளிர் எல்லாம் அதே இதே மாதிரி எங்களாட்டம் எல்லா தொகுதியிலும் மகளிர் குழு சேருங்க. இந்த மாதிரி சேமிப்பெல்லாம் சேர்த்து வழி நடத்துங்க. உங்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு 3 பேரை சேர்த்து ஊக்குனர் பிரதிநிதி 2 பேரும் சேர்ந்து வழி நடத்தி அழகா நல்லா குழுவை ரன் பண்ணுங்க.
2: நமக்கு நாமே ஹெல்ப் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. இப்போ நீங்க குழு ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, நீங்களே டைரக்டா போய் அந்த இன்சார்ஜ் அவங்க கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லைன்னா வந்து உங்களுக்குன்னு தனி என்ஜிஓ அந்த மாதிரி யாராவது இன்சார்ஜ் இருந்தாங்க?
3: எங்களுக்கு வந்து நாங்கள் நாராயணமன் தெருவில் இருந்தோம். பக்கத்து தெருவிலே ஒருத்தர் இருந்தாங்க, லட்சுமின்னுட்டு. அவங்க தான் வந்து என்னை ஃபஸ்ட்டு கலந்து ஆலோசித்தாங்க. எங்களுக்கு என்ஜிஓன்னு ஒன்று இருக்குது, அது ஜபமாலை மேடம்னுட்டு இருக்குது. இன்னும் கூட அவங்க செயல்படுறாங்க, என்ஜிஓ இருக்கிறாங்க. அன்னை தெரசா மகளிர்னுடைய என்ஜிஓன்னு பேர் வச்சு அதை நடத்தின்னு இருக்கிறாங்க. அவங்க இப்போ கூட இன்னும் இருக்கிறாங்க. அவங்க தான் என்ஜிஓவாக இருந்தாங்க. அதனுடைய மூலியமாகவே தான் அவங்களுடைய ஆலோசனை பேரிலும் அவங்களுடைய வழி நடத்தின் பேரில் தான் நான் இது நான் இது மாதிரி என்ஜிஓ நான் மகளிர் குழு நடத்தினேன்.
2: ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணீங்க.
3: ஆமாம்.
2: உங்கள் குழுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை, உங்கள் குழுவோட குறிக்கோள்கள் அதை பற்றி சொல்லுங்க.
4: இந்த குழு மூலியமாக இன்னும் பணம் வாங்கி எல்லாருமே ஏதாச்சும் ஒரு சிறு தொழில் செஞ்சு முன்னேறணுன்றது தான் எங்களுக்கோட குறிக்கோள்.
2: இப்போ அடுத்ததா குழு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களா இல்ல இதோட?
4: ஆமா, இப்ப இது வந்து ஜூன் மாசத்தோட முடியுது. முடிஞ்ச உடனே நாங்க திருப்பி குழு ஸ்டார்ட் பண்றோம்.
2: அது எத்தனை பேரை வச்சிருக்கோம்?
4: அதுவும் 20 பேர் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு. ஏன்னா இப்ப நாங்க 13 பேர் தான் இருக்கிறோம். 20 பேரா வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு எங்களோட ஆசை.
2: இதே பஞ்ச் ஆஃப் 20 பேரா இல்ல புதுசு புதுசா ஆளுகளை?
4: ஏன்னா இப்ப வந்து 7 பேர் வந்து இங்க இருந்து வீடு காலி பண்ணின்னு போய் அது மாதிரிதான் மாறிட்டாங்க. இப்ப அதுக்காக பதில் நாங்க வேற ஆளை போட்டுதான் ஆகணும். அது எங்க தெருவிலே இருக்கிறவங்களே வேற நபர்களை சேர்த்துக்கணும்.
2: உதவிக்கு எப்படி பெரிய உதவி சின்ன உதவின்னு அளவில்லையோ, சாதனைகளுக்கும் அளவில்லைங்க. பெரும் அளவுல சாதனை பண்ணாதான் சாதனையா? இல்லங்க, வீட்டுக்காக போராடுறதும் சாதனை தான். நம்ம கனிமொழி அக்கா மாதிரி வெற்றிகரமா மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி சுய தொழில் செய்யறதும் ஒரு வகையான சாதனை தாங்க. சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இவங்களும் நம்புறாங்க. நீங்களும் இவங்கள மாதிரி சுய தொழில் பண்ணுங்க, மகளிர் சுய உதவிக்குழு தொடங்குங்க, பெரிய பெரிய சிகரங்களையும் அடைங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில வேறொரு சுவாரஸ்யமான மோட்டிவேட்டிங் பர்சனோட நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே மோனிகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஃபேவரட் ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி. வெல்கம் விஜய் ராகவன் சார் அண்ட் கனகலட்சுமி மேம்.
1: ஹாய் ஸ்ருதி, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். இப்போ நானே என்னை பத்தி சொல்லணுமா? ஓகே, நான் ஆல்ரெடி இங்க பேசியிருக்கேன். ஸோ ஐ எம் கனகலட்சுமி, வி ஆர் ஃப்ரம் த இம்ப்ராக்டிக்கல் ட்ரெய்னர்ஸ். இது வந்து என் ஓன் பிஸ்னஸ்ங்க. நான் வந்து நிறையா பேரை மொக்க போட்டிருக்கேன், நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். பேசுறதுதான் என் வாழ்க்கை, ஏன்னா எனக்கு பேசுறதுதான் பிடிக்கும்.
0: ஸோ நான் இன்னைக்கு பியூட்டிஃபுல் கேம்பெயின்காக எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த கேம்பெயின்?
1: த பியூட்டிஃபுல் கேம்பெயின், பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இத்தனை நாள் எனக்கு தோணவே இல்லை. சொல்லும்போது எங்கள் காலேஜ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா இது வரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்லையே இதை பற்றி. காலங்காலமாக காஜல் வாங்கியிருக்கேன், காலங்காலமாக 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து விஜய் பில் பே பண்ண வச்சுருக்கேன் பாடி ஷாப்பில். திஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் அ வெரி ஹியூஜ் தாட் இன் மீ that I have to create an awareness being in women myself. So with this thought I came to this college, and I feel, you know, every woman here is not a girl, they are women. So they shouldn't be restricted with beauty, and I feel so great, so proud to be a part of this campaign that I'm addressing 200-300 women here.
0: You're such a successful woman. So as a woman, do you think there is obsession about beauty?
1: Ippo ninga obsession with beauty appdi solumbodhu enakku or chinna kadha niyabagodu solalama? Yeah, so oru oorla vande oru rowdy irundarunga, adu vande oru chinna village. And the rowdy vande namma cinema la paakra mari adi adi dadi kaasu vaangiradhella. So and the oor makkal la sendu onnu pannanga, indha maari padathula vara mari potta adikkiradhu adala illa. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அந்த ரவுடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார், சார் ஐயா என்ன நீங்க மூஞ்சி இன்னைக்கு பார்க்க ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு. அவர் அப்படியே ஒரு 100 மீட்டர் நடந்து போனார். போகும்போது இன்னொருத்தர் வந்தார், சார் என்ன சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஃபீவரா சார் அப்படின்னு கேட்டார். மூணாவது ஆள்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது மூணாவது ஆள் பார்க்குறாரு. அவர் வந்து, சார் என்ன சார் மூஞ்சி உங்க கலையே இழந்துருச்சு அப்படின்னு. ஸோ இப்படி வரிசையா அவரை பத்தி தாழ்வா பேச பேச ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு, சார் என்ன சார் உங்க மூஞ்சி 2 நாள்ல செத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த ஆள் வந்து நிஜமாலுமே 2 நாள்ல செத்துட்டார். ஸோ தட் இஸ் த இம்பாக்ட் வாட் வி ஹாவ் ஆன் ஆர் செல்ஸ் ஆஸ் பியூட்டி ஆப்சஷன். அண்ட் அது வந்து அவரை எந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னா, ஒரு சாவர நிலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ திஸ் பியூட்டி அப்சஷன் ஹஸ் லீட் டு லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் லைக் அனரெக்சியா, புலீமியா. சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது, சாப்பிட்றத நிறுத்த முடியல, ஆனால் அது வெயிட் போடும், ஆனால் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இன்டியூஸ் பண்ணி வாந்தி எடுக்கிற கேசஸ் எல்லாம் வந்துட்டு இங்க ஜாஸ்தி இருக்கு. ஸோ பியூட்டின்றத வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நீங்க இப்ப ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பியூட்டினா என்னங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சொல்லுங்க?
0: உண்மையை பேசுறது, ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்கு,
1: ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்குது, உண்மையை பேசுறது. ஆனா அப்பனா ஒரு பையன் உங்களை பத்தி கமெண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு ஏன் அது ஃபீல் ஆகுது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பியூட்டி கான்சியஸ் அப்படின்றது இருக்கு. நான் வந்து இங்க பியூட்டி கான்சியஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல, பட் beauty should be lesser அப்படின்னு சொல்ல வரேன்.
0: So thank you ma'am. விஜய் சார் நீங்க வந்து போன தடவை வரைச்சி சொல்லியிருந்தீங்க எனக்கு போட்டோகிராஃபி பண்றச்சு இந்த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு.
2: So
0: beautiful girls எப்படி நீங்க அதை டிஃபைன் பண்றீங்க?
2: Beautiful girls, நான் பாக்குறது எல்லாமே பியூட்டி தான். I don't see anything as such beauty to be clicked. I see clicking first, then I see what the beauty is. So there is a difference.
0: Okay.
2: In what I say. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த ஒரு தாட்டும் இல்லாம, எனிதிங் யூ சி, அது ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி அம்மா கிட்ட தான் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் அவர் சொல்ற மாதிரி அம்மா தான் ரொம்ப அழகு. ஏன்னா அம்மான்றவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை வளர்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லாததே ஒரு அழகு தான். அதனால தான் அவர் அம்மான்னு சொல்லி சிம்பிளைஸ் பண்ணி சொன்னார். ஸோ தட் itself is a beauty.
0: கனகலட்சுமி மேம் வந்து நிறைய சொன்னாங்க women கிட்ட இருக்கிற பியூட்டி ஆப்செஷனை பத்தி. men கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: men
1: கரெக்ட்டான பர்சன் கேட்டிருக்கீங்க.
2: men have equal anxiety over their body and they are very conscious about how they are in front of people. நான் இங்கே இப்போ பேசிட்டு இருக்கேன். இப்போது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நீ எங்களை என்னை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருந்திருப்பேன் நான். ஸோ தட் வாஸ் மை ஸ்டேட் தென். ஸோ ஹவு ஐ வுட் டிஃபைன் மை செல்ஃப் அப்படின்னா, தெர் ஆர் டூ வேஸ். ஒன்று, நம்மளோட குணத்தால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இன்னொன்று, நம்ம உடம்பால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இது ரெண்டு தான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன யோசிப்பீங்க சொல்லுங்கள். ஒன்று அடுத்த பற்றி யோசிக்கலாம், இல்லைன்னா உங்களை பற்றி யோசிப்பீங்க. இதுக்கு மேலே என்ன யோசிக்க முடியுங்களா? நாம் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, பர்பஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கிறது தான் வந்துட்டு இன்னும் ஒரு குவாலிட்டியான தாட். ராதர் தேன் திங்கிங் வி நோ தட் வி ஆர் எக்ஸிஸ்டிங், பட் வாட் இஸ் தேர் டு லேர்ன் அபவுட் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், வி ஷுட் நோ வாட் வி டோன்ட் நோ. ஸோ ஐ புட் மை மைண்ட் த்ரூ வாட் ஐ டோன்ட் நோ ராதர் தேன் நோயிங் வாட் ஐ ஆல்ரெடி நோ. மை இன்ட்ரெஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ வென் யூ டாக் அபவுட் பியூட்டி, ஐ வில் சே நோயிங் அபவுட் அன்னோன் இஸ் த பியூட்டி. லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வரப்போ யூ மென்ஷன் அபவுட் பி பியூட்டிஃபுல். எனக்கு வந்துட்டு பசங்க பொண்ணுங்க யூஸ்வலாகவே வந்துட்டு தே ஆர் ஈக்குவலி டேலண்டட், பட் வென் யூ டாக் அபவுட் மெச்சூரிட்டி, விமன் ஆர் பை ஃபார் மெச்சூர் தென் மென். இதை நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதான் உண்மை. நம்ம நேச்சர் ஆஃப் அ ட்ரீ இஸ் கிரீன், அதை நம்ம எல்லோ நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா கிரீன் அது. ஸோ நேச்சரே என்னன்னா பொண்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தி. ஸோ இப்போ பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தா அது பொண்ணுங்க தான், பசங்க கிடையாது. ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், சுவிட்ச் இந்த இடத்துல போட்டால் லைட் அங்கே ஏறியும் நமக்கு தெரியும், எனக்கு சுவிட்ச் எங்கே போடணும்னு தெரியும், அதனால தான் இங்கே நான் போட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு கோயிங் டு கைஸை விட பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு வென் ஐ ட்ரை டு சே தே வில் அட்லீஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. பசங்களுக்கு இந்நேரத்துக்கு மெச்சூரிட்டி இருக்காது. 17 வயசு ஒரு பொண்ணுக்கு இந்த காலேஜில் என்கிட்ட இன்னைக்கு காலத்தில் ஒரு பொண்ணு கிட்ட வந்து டவுட்டை கேட்டான், அது பொண்ணு. ஏன்னா அவளுக்கு ஆசை ஒழுங்காக வளரணும், நல்லா வளரணும்னு ஆசை. இதே 17 வயசில் ஒரு பையனை வந்து சொல்ல சொல்லணும்னா அவன் உடனே தான் கேட்பான், மச்சி அந்த ஃபிகர் நல்லா இருக்கா. This is the difference between a guy and a girl. நான் தப்பு சொல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த பசங்க இப்படி தான். ஏன் நானும் இப்படி தான் இருந்திருக்கேன் என் 17 வயசில்.

0: எனக்கு அந்த அன்னைக்கு தேதிக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுலாம் என்ன, பொண்ணுங்க எப்படி வழியணும் எப்படி வழியக்கூடாது. திஸ் இஸ் அ வெரி சைல்ட்ஸ் பிளே. ஸோ வென் ஐ லுக் இட் பியூட்டிஃபுல், ஐ வாண்டட் டு பிரிங் அன் அவேர்னஸ் டு எவ்ரி எம்ஓபி காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஆசை. பட் த ப்ராப்ளம் இஸ் வென் ஐ டாக் டு 300 விமன், ஒரு மூணு பொண்ணுங்களாக நான் சொல்கிறது கேட்பாங்க, எனக்கு அந்த சந்தோஷம் போகும். ஸோ ஐ வாண்ட், திஸ் இஸ் நாட் தி எண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ இட் ஹாஸ் லாங் வே டு கோ அஹெட்.
1: Thank you so much for the awareness. Now,
2: adding on to what he said, right? Ponnunga mature, pasanga vandittu the little beyond appadina. So, in the beautiful appadina the campaign kaga nanga nariya research pannom. Enna irukku, yaar eppadi pannirukka, or psychological experiment la conduct pannirukanga. Adha paakumbodhu or chinna or

0: பெண் பைக் ஓட்டுறான் அப்படின்னு சொன்னா, நானும் பையனுக்கு ஈக்குவலா பைக் ஓட்டுறேன்னு சொல்றது ஈக்குவாலிட்டி கிடையாது. அது அழகு இல்ல. We are meant for different purpose. When it comes together, that is the beauty.
1: So very nicely said. I'm sure நிறைய பேர் வீம்புக்குன்னு சொல்லுவாங்க, நான் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கேன். ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் விமனுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது, அதை அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கலரிசம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க, நிறைய பேர் கலரிசம்னால லைக் நான் இவ்வளோ நல்ல கலரில் இல்லை அப்படிங்கிறதுனால டீமோட்டிவேட் ஆகி உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா, ஆர் ஹவ் தி ஃபேஸ் ரிஜெக்ஷன்?
0: என்கிட்ட கலர் பற்றி யாரும் வந்ததில்லை, அப்பார்ட் ஃப்ரம் த கேர்ள் ஹூ கேம் டுடே. ஷி சேட் இல்லைங்க நான் கருப்பாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஆனால் நான் கருப்பாக இருக்கேன்ற ஒரே காரணத்தினால வந்து என்னை ஃபோட்டோ கூட யாரும் என்னை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஷி கேம் அண்ட் செட். பட் பர்சனலாக இன்னைக்கு தான் ஐ என்கவுண்டர்ட் தட். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைஸ், ஹைட், லுக்ஸ். என்னை ஜட்ஜ் பண்ணவங்க எல்லாருமே வந்து தே தாட் நான் ஸ்கின்னியாக இருக்கேன், நான் ரொம்ப வெள்ளையா இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் ஐ எம் ஸ்கின்னி. இது வந்து என்னோட ஒஃபிஷியல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், திஸ் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அதை வந்து இந்த பியூட்டிஃபுல் கேம்பெயின் வந்து என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக திங்க் பண்ண வச்சுருக்கு. ஸோ என்கிட்ட வந்து நிறையா பேர் வருவாங்க, இல்லைங்க நான் ஜிம் போனேன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் என் புருஷனுக்கு பிடிக்கும். நான் வந்து எதுக்குங்க இவ்வளோ சீக்கிரம் ஜிம் வரீங்க, இல்லைங்க அவர் கார்பரேட்டில் வேலை பார்க்குறாரு அதனால நான் எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து யூ வில் நெவர் நோ ஹவு டு, யூ வில் ஓன்லி பி ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் தெம், யூ வில் நாட் பி ஏபிள் டு டெல் தெம் அ சொல்யூஷன் பிகாஸ் தே ஆர் இன் அ ஃபேமிலி. ஸோ இந்த நீங்கள் அந்த சைஸ் பற்றி அதெல்லாம் பற்றி பேசணும்னா யூ ஹாவ் டு கோ டு திஸ் ஜிம் இந்த மார்னிங் 6 to 7 பார்க்கணும், இல்லைன்னா இந்த 8 to 9 பார்க்கணும். 6 to 7 பொண்ணுங்க உடம்பு, என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என் புருஷனுக்கு நான் அழகாக இருக்கணுங்க, என் புருஷனுக்கு நான் அழகாக இருக்கணும். காலையில் பிள்ளைக்கு சாப்பாடு கட்டி, புருஷனுக்கு சாப்பாடு கட்டி, அவங்களும் வேலைக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு, திருப்பி சாயந்தரம் வந்து ஜிம்முக்கு போய் ஏரோபிக்ஸ் போய் என்ன இப்போ என்னென்னமோ வந்துச்சு. முன்னாடிலாம் நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸு ஜிம்மு மட்டும்தான். இப்போது வாட் எவர் யூ நேம் இட் ஹஸ் கம். வை? பிகாஸ் விமன் ஆர் ஃபீலிங் தட் வே. ஸோ ஐ திங்க் this campaign should actually reach to a larger extent.
1: So as a man, ipo unga sonna mari men ku nariya expectations irukku, and like enoda wife ipdi da irukanum, ivlo alaga irukanum, indha mari oru ponna da na kalyanam panni ipdiya da irukku, idala neenga eppadi, how should a women react, how do you think women should take it? Because idala vandu sila samaya at one point of time burden aidudhu oru kala kadathla, seri en husband kaga na idu pandren abingirad, ana oru point of time la ayyo ivlo pananame edukaga. So how to deal with that?
2: There are two answers. So one is, நான் முன்ன சொன்ன மாதிரி பசங்களுக்கு மெச்சூரிட்டி பார்த்தாது. ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆல்வேஸ் நீ இப்போ ஒரு குட்டி குழந்தை உங்ககிட்ட வந்து சொல்லுது, அக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ குட்டியாக இருக்கீங்க, யூ டேக் இட் தட் வே தட் வேர் யூ கெட் அஃபெண்டட்.
1: நோ,
2: த சேம் ரியாக்ஷன் யூ ஹேவ் டு கிவ் டு கை. அது ஏதோ குழந்தை ஏதோ சொல்லிட்டு போது விடு, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு பையனோட அறிவு அப்படின்றது ஒரு குழந்தைய விட சின்னது, அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நீங்க ஒரு குழந்தைய ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, பையனை ஆள் மாத்திரம்தான் 10 அடிக்கு வளருவான், அதுல என்ன யூஸ் இருக்கு? மூளை இருக்கணுமே, அப்படி அந்த மூளை இருந்ததுன்னா அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். மூளை இல்லை, அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ ஒரு பையன் வந்துட்டு நீ குள்ளமா இருக்க, நீ வந்துட்டு ஒல்லியா இருக்க, ஸோ ஹி இஸ் ஒன்லி நோயிங் வாட் ஹீ சீயிங். இதுவே ஒரு பச்சை குழந்தைத்தனம், இது உங்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு? இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்களே, இது உங்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு?
1: நிறைய பேர் இந்த கேஸோட வராங்கல்ல, நான் இதுக்காக இது பண்ணணும்.
2: இப்போ when I say a girl she is looking ugly, there are two possible ways. One, you'll have to accept it or you can reject it. You have told me the way you can accept it. ஏன்னா அவன் என்கிட்ட சொல்கிறான், அதனால நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்காத ஒத்துக்காத எதுக்கு ஒத்துக்கணும்? உனக்கு நீ யாருன்னு தெரியுமா? யூ நோ த கேப்பபிலிட்டி அண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் வாட் யூ கேன் டூ. டு யூ நோ? யூ நோ ரைட்? தட் இஸ் எனஃப். யூ டோன்ட் நீட் எனி செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் எனி படி, இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எனி ஒன். உன்னால் முடியுமா? போய்கிட்டே இருக்கு.

0: அவன் சொன்னா இவன் சொன்னா இதெல்லாம் காரணம், ஆனா யாரு டிசைட் பண்ணும், நீ தான் டிசைட் பண்ணும். ஸோ ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீ அழகா இருக்குன்னு சொன்னா உடனே பறக்கானா, அவன் லூசு, அவன் வளருவான் அப்படிதான். அதே மாதிரி ஒரு பையன் நீ கேவலமா இருக்குன்னு சொன்னா உடனே உடஞ்சிக்கலாம், போய் சூசைட்லாம் பண்ண தேவையில்லை. கேவலமான ஒரு விஷயம், யூ ஷுட் நோ வாட் யூ கேன் டூ. உன்னை எவனா அது கேவலமா பேசுறானா, அதுல எப்படி நீ நல்லா பண்ணி நீ பிறலாயி அவன் முன்னாடியே காமிச்சு அவன் மூக்க ஓட, அது பெரிய விஷயம். கோலத்தனமா போயிட்டு உள்ள உட்காராத. ஸோ ஃபார் எனி ரியாக்ஷன் ஒரு பையன் எப்படி உங்ககிட்ட இருக்கான் அப்படின்றது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க கொடுக்குற இடத்துல தான் அவன் முதல்ல வளர ஆரம்பிப்பான். ஒரு குட்டி இடத்துல வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிளான்ட் வச்சாதான் அதுவே வளருது, அதே தான் இதுவும். So the way you behave to a guy, he will behave to you. That's it. So did
1: so, you did. So I think nariya per inda inda problem la irukravangalukku inda answer vandu romba helpful la irundhirukku
0: nenikiren. Very true, very true. So you don't have to take what they say. Ipo unga veetukulla 10 per yaarne theriyama varanga neenga ullu uttruvingala mudamaatu. அப்போ உங்க டோர் உங்க கையில இருக்குல்ல, வீட்டுக்கே அந்த நிலைமை உங்க மனசுக்கு. வீடோட உங்களோட உங்களை முக்கியமா இல்ல உங்களோட வீடு முக்கியமா?
2: நீ ஏன் அது வந்து சைல்ட்லேருந்து யூ ஹேவ் டு டெல் தெம். இப்போ சின்ன வயசுலேருந்து வந்து நான் தட்ஸ் வாட் ஐ அட்ரஸ் தேர். சின்ன வயசுலேருந்து வந்து சிண்ட்ரலா அழகு, விச்சு வந்துட்டு கருப்பா சிங்கமா இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கும் போது ஈவன் த ஃபேரி டெய்ல்ஸ் ஹாவ் அ வெரி ஹியூஜ் இம்பேக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ க்ரோ, ரைட்? 5 வளையாதது 50 வளையாது. 5 நீங்கள் அந்த விதையை போட்டிங்கன்னா 50 வந்து அது ஆரஞ்சு பழம் தான் கொடுக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? So this beautiful has to be addressed from small age.
1: Thank you so much for coming to my show. It's been a pleasure. Nariya namba beauty pathi pesno. Abdi pogaradhukku munadi oru moonu tip kuduthirunga. Ellarum epdi beautiful ah feel
2: oru romba solid ana 3 tips I want to give. Use Indian beauty products. Amma rasinga. Moonavathu thiyaka use pannu.
1: நீங்க சொல்லுங்க சார்.
0: பிரச்சனை உலகத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனைன்றது நம்மளோட வி ஆர் இக்னோரண்ட் ஆஃப் எனி திங், இல்லை எவ்ரி திங் வி ஆர் இக்னோரண்ட் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஸ்டார்ட் கெய்னிங் யுவர் நாலேஜ், யூ வில் பி ஃபைன். ஒன்று போதும்,
2: கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ், கோ பேக் டு யுவர் கல்ச்சர்ஸ். ஆர் இந்தியன் ட்ரெடிஷன் ஆஸ் எவ்ரி திங். யூஸ் ஆஃப் டர்மரிக் ஹீல்ஸ் ஸோ மச், லைக் பட் வி டோன்ட் ஈவன் ஹாவ் அ பேட்டன்ட் ஃபார் ஆர் ஓன் டர்மரிக். பேட்டன்ட்காக நம்ம ஒன்றும் சண்டை போட்டுட்ருக்கோம், அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்? ஒன்லி வென் வி விமன் ஸ்டார்ட் யூஸிங் டர்மரிக் அண்ட் ஷியக்கா.
1: ஸோ வாட் டு யூ திங்க் அபவுட் த பியூட்டி கான்டெஸ்ட்?
2: நான் வந்து இந்த பியூட்டி கான்டெஸ்ட் பற்றி அட்ரஸ் பண்ணியிருந்தேன், லிஸ்ட் ஆஃப் சொல்லியிருந்தேன், 1994, 1997, 2000, 1966, 1998, and 2000, if I'm not wrong, Indian women were crowned as Miss World, and 2 Indian women were crowned as Miss Universe. Okay, so in the beauty contest ellame it entered into India just to bring out the products, the beauty products which are banned in US and UK, that came to India just to establish ourselves. While we forget to sell our own turmeric to be the beauty product.
1: I think food for thought, Mari. She ended this nice conversation with thought. I'm sure everybody would have benefited. Thank you so much,
0: yes,
1: once again.
0: Thank you.
2: Thank you.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று. சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இல்ல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புல இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டுனு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தில போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பாருவோம். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா, இருங்க நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஹோக்க கழட்டி விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துடும், தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா, பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும்.

0: 97.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சலோமி. இப்ப வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்ந்த பிரியங்கா, ஸ்ரீவித்யா, சலோமி, பானுமதி, கீர்த்திகா இவங்க எல்லாம் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆம்பிஷன் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு நாடகம் போட வந்திருக்காங்க. இப்ப அந்த நாடகம் கேட்கலாமா?
2: காட்சி ஒன்று, இடம் கல்லூரி. பங்கேற்பவர்கள் சலோமி, பானுமதி, கீர்த்திகா. முதல் ஆண்டு கல்லூரிக்கு செல்கிறார்கள்.
3: நம்ம டென்த்தில் ஒன்னா படித்து நல்லா மார்க் எடுத்தோம், அதே மாதிரியே டுவெல்த்லேயும் நல்லா மார்க் எடுத்தோமா, இப்போ காலேஜ் வந்துட்டோம், எப்படியாவது நல்லா படிக்கணும்.
4: ஆமாம் பானு, நல்லா படிக்கணும். நம்ம நம்மளோட எய்மே ஐஏஎஸ் ஆகிறது தான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒழுங்காக படிக்கணும். ஓகே
1: கீர்த்தி, நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு, நம்ம படிக்கலாம்.
4: ஓகே, நம்ம கிளாஸ் போகலாமா?
1: ம், போகலாம்.
2: காட்சி இரண்டு, வகுப்பறையில். ஆசிரியராக ஸ்ரீவித்யா.
5: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
6: ஹாப்பி டே மேம்.
5: கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃபுங்கிறது உங்களுக்கு வந்து புதிய அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே படிப்பு படிப்பு படிப்புன்னு அப்படியே போயிருக்கோம். ஸோ காலேஜ் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுற பார்ட்டுன்னு தனியாக இருக்கும், ஸோ படிக்கிற பார்ட்டுன்னு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற நேரத்தில் கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ண முடியாது. ஸோ என் பேர் வந்து ஸ்ரீவித்யா, நான் வந்து இங்கே 5 வருஷமாக காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் லெக்சராக. ஸோ வந்து நான் என்னோட சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். படிக்கிற நேரத்தில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களோட லைஃப், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக என்ஜாய் பண்ணலாம். கீர்த்திகா, உங்களோட எய்ம் என்ன, ஆம்பிஷன்?
4: என்னோட எய்ம் வந்து ஐஏஎஸ் ஆகணும். அதே மாதிரி நாங்கள் 3 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அதே ஒரே காலேஜில் தான் படிக்க போகிறோம். எங்கள் 3 பேரோட ஆம்பிஷனும் அதான்.
5: ஓகே, உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ மேம்.
2: காட்சி மூன்று, ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்து அன்னிக்கு.
1: கீர்த்தி, பானு, ஒன்று தெரியுமா, ரிசல்ட்னா போட்டாங்களாம். நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் இன்டர்நெட்ல போட்டாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் பானு.
4: ஆமா ஆமா, வா சீக்கிரம் போய் பார்க்கலாம், வா பானு.
3: ஐயோ, நான் வரலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 95 96 97 அப்படி வந்தாதான் எனக்கு பயமா இருக்கு, நான் வரல.
4: நம்ம தான் நல்லா படிச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன, நல்ல ரிசல்ட்டா வரும், வா போய் பார்க்கலாம்.
1: ஏ, நிச்சயமா நம்ம 95 அபோவ் தான் பானு இருப்போம், பயப்படாம போய் பார்ப்போம்.
3: இல்லப்பா, நான் வரல, நீங்களே யாரோ ஒருத்தங்க பார்த்து சொல்லுங்க, நான் வரலப்பா.
4: சரி சலோமி, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம், அவ எங்கேயே இருக்கட்டும், பார்த்துட்டு வந்து சொல்லலாம்.
1: சரி கீர்த்தி, நம்ம போய் பார்க்கலாம். பானு, நீ 95% வாங்கிட்ட, போ கலக்குற.
3: ஏ, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. கீர்த்தி, நீ எவ்வளோ?
4: நான் வந்து 97%.
3: சலோமி, நீ?
1: நான் 96%.
3: ஏ, பரவாயில்லடி, எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டோம், இதே மாதிரி நெக்ஸ்ட் செம்லயும் பண்ணணும். சரி.

0: நிச்சயமா பண்ணணும்டி, அப்பதானே நம்ம கனவை அச்சீவ் பண்ண முடியும்.
1: இதே மாதிரி செகண்ட் இயர்லயும் இந்த மூணு பசங்களும் நல்ல மார்க் எடுத்தாங்க. தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு போறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
0: பானு, நம்ம தேர்ட் இயர் வந்துட்டோம் பானு. ரெண்டு வருஷம் படிச்சு படிச்சு, ஐயோ கடவுளே.
2: ஆமா சலூமி, எவ்வளோ ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தேர்ட் இயர் வந்தோனே. நம்ம எங்கேயாவது வெளில போலாமா இன்னைக்கு? பீச், பார்க், அங்கமே போலாமா?
0: ம், பீச் போலாம் பானு. பானு, அந்த கேங்னா பீச்சுக்கு போயிட்டு போட்ல அங்க இங்கன்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் போடுறாங்க பானு. அது மாதிரி நாமளும் போடலாமா?
2: ஆமா சலோமி, நம்ம இது வரைக்கும் கட் அடிச்சதே இல்ல, இன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், போலாமா?
0: ம், போலாமே.
3: ஏன் வேற இங்க உட்கார்ந்துருக்கீங்க, கிளாஸ் போலையா?
0: கிட்டி, நாங்க கிளாஸ்க்குனா வரல, நாங்க பீச்சுக்கு போறோம், நீயும் வரியா?
3: ஏன் சொல்லாம இப்படி பண்ற? வா, நம்ம கிளாஸ் போய் கிளாஸ் கவனிக்கலாம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் இயர்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே பங்க் பண்ண போறீங்களா? நம்ம இன்னொரு நாள் போலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்.
0: கீர்த்தி, நம்ம ரெண்டு வருஷம் படிச்சோம் கீர்த்தி, ஏன் இன்னும் படிப்பு படிப்புன்ட்டு? ஐயோ தலைவலியா இருக்கு கீர்த்தி, பிளீஸ் நம்ம பீச்சுக்கு போலாமே.
3: இதான் ஃபைனல் இயர் சொலோமி, நம்ம இந்த வருஷம் தான் ஒழுங்கா படிக்கணும். வா, போலாம், கிளாஸ் போலாம். வா பானு.
2: ஏ, நாங்கள் வரலப்பா, நீ வந்தா உன்னை கூட்டிட்டு போறோம், இல்லைனா நாங்கள் ரெண்டு பேர் போயிட்டு வரோம். வரியா வரலையா?
3: அப்போ நீங்க கிளாஸ் வரப்போறது இல்லையா?
0: இன்னைக்கு ஒரு நாள் தானே. வா கீர்த்தி, நாம எல்லாரையும் பாக்குறல, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம காலேஜ் வந்து நம்ம ரெண்டு வருஷம் படிச்சுட்டே தானே கீர்த்தி இருந்தோம்.
3: நான் வரல, நீங்க வேண்டாம், போயிட்டு வாங்க. பாய்
0: பாய் பாய்.
1: இதே மாதிரி சலோமியும் பானுமதியும் நிறைய நாள் கிளாஸ்க்கே வராம பங்க் அடிச்சுட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு கிளாஸ்க்கு வராங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
4: Happy day girls.
5: Happy day ma'am.
4: உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் வந்திருக்கு girls.
3: என்ன ma'am அது, சொல்லுங்க.
4: உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு காம்படிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கீர்த்தி, பானு, சலோமி எல்லாம் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, சோ இதுல நீங்க எல்லாம் கலந்துக்கலாமே.
6: ஓகே ma'am, நான் கலந்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நீங்களே கேளுங்க, இன்னைக்கு தான் கிளாஸ் வந்திருக்காங்க.
4: சலோமி, பானு, ஏன் இவ்வளவு நாளா கிளாஸ்க்கு வரல?
0: எனக்கு உடம்பு சரியில்லை ma'am.
2: எனக்கும் உடம்பு சரியில்லை ma'am.
4: ஸோ இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்களா, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிரெடிட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆல் த பெஸ்ட்.
2: ஐயோ, இந்த மேம் வந்துட்டாங்களா? எப்பா பாரு, ஏதாவது சர்க்குலர் வேலையே இல்லையா?
3: ஏன் பானு அப்படிலாம் பேசுகிற? நம்ம மேம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. வா, நம்ம இந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கலாம்.
2: எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் வரல.
0: பானு, நாளைக்கு வெளியே போகணும்ல?
2: ஆமா சலோமி, அதுக்காக நம்ம இது பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். கீர்த்தி வேணா பண்ணட்டும், நம்ம போவேணாம். இது இல்லாமே நம்ம வின் பண்ணிக்கலாம்.
3: அப்போ நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லையா?
2: இல்லப்பா, நாங்க பண்ணல.
3: சரி, நீங்க ஏன் தான் இப்படி மாறினீங்கன்னு தெரியல. நான் போய் பார்ட்டிசிபேட் பண்றேன். பாய்
6: பாய். மேம், என் நேம் எழுதிக்கோங்க.
4: ஆ, ஓகேடா.
1: காட்சி நான்கு. நல்லா படிக்கிற பொண்ணான கீர்த்தி இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறா.
3: என்ன மம்மி, நீங்க ஏன் படுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு?
7: எனக்கு உடம்பே சரியில்லை கீர்த்தி, பெட்டை விட்டு ஏஞ்சிக்கவே முடியல, ரொம்ப உடம்பு முடியல. நீ வேற நாளைக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, நீ என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நீ போய் படிப்போ.
3: சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் அப்புறம் போய் படிக்கிறேன். நைட்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா போதும்.
7: சரிம்மா.
1: இவ்வளோ இடைஞ்சலுக்கும் நடுவில் கீர்த்திக்கா அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு அப்புறம் கூடவே படிச்சுட்டு எப்படியோ காம்படிஷனையும் வின் பண்ணிட்டா. தேர்ட் இயர் முடிவில் சலோமியும் பாடும் எப்படியோ திக்கி திணறி அவங்க பாஸ் ஆயிட்டாங்க. ஆனால் கீர்த்திக்கா இன்னும் நல்ல ரிசல்ட் வாங்கினா அவங்களோட. இப்போ அவங்க மூணு பேருமே ஐஏஎஸ்க்கான இன்டர்வியூக்கு போகிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம்.
2: ஐயோ சலோமி, இன்டர்வியூ எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு கூட தெரியல.
0: பானு, கீர்த்தி அட்டன் பண்ணாலே அந்த காம்படிஷன் நாமளும் அட்டன் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது.
2: ஆமாம், சரி இப்போ என்ன பண்ணுறது, லாஸ்ட் மினிட் வந்துட்டோம். சரி விட, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம்.
3: நான் இதுக்கு தான் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. நான் அன்றைக்கே அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம்ல, அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது தெரியுமா? இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, என் டேர்ன் வரப்போகுது, நான் போகிறேன், நீங்களும் ப்ரிப்பராக இருங்க. ஓகே
4: கீர்த்திகா.
3: எஸ் மேம். குட் மார்னிங் மேம்.
4: யா, குட் மார்னிங்.
3: குட் மார்னிங் மேம்.
4: குட் மார்னிங், டேக் யூ சீட்.
3: தேங்க்யூ மேம்.
4: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டுங்க. ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 97 எடுத்திருக்கீங்க இல்லையா? செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 10th 12th நல்லா படிச்சிருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ.
3: எஸ் மேம்,
4: உங்கள் மார்க்லேயே அது தெரியுது. ஸோ நீங்கள் இங்கே ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க?
3: மேம், நான் நிறைய சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இப்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மேம். அதில் நான் வின் கூட பண்ணியிருக்கேன்.
4: ஏன் நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க?
3: எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் ஐஏஎஸ் ஆகணும்.
4: ஓகே, உங்கள் ஆம்பிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கோச்சிங் சென்டரில் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம்.
3: வெரி தேங்க்யூ மேம். ம்,
4: நெக்ஸ்ட் பானுமதி.
2: எஸ் மேம்.
4: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் இயரில் நல்லா தான் எடுத்திருக்கீங்க, தேர்ட் இயரில் என்ன ஆச்சு? ஏன் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க?
2: உடம்பு சரியில்லை மேம்.
4: உடம்பு சரியில்லையா? சரி, ஓகே. சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? எதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க?
2: எனக்கு ரொம்ப இஷ்டம் மேம் ஐஏஎஸ் படிக்கணும்னு.
4: சரி, ஓகே. உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன்.
2: ஓகே மேம்.
4: நெக்ஸ்ட் சலோமி.
5: எஸ் மேம்.
4: சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகே தான், தேர்ட் இயரில் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ நீ உங்களோட ஆம்பிஷன் என்ன? நீங்கள் எதுக்கு இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க?
5: நான் சர்வீஸ் பண்ணணும், அதனால தான் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சூஸ் பண்ணேன்.
4: நீங்கள் முதல்லேருந்தே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாமே, ஈஸியாக அதில் சேர்ந்துருக்கலாம்.
5: எஸ் மேம், எனக்கு நடுவில் கொஞ்சம் ஃபீவரிஷ்னாக இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் முடியலாமல் இருந்ததால் தான் ஃபைனல் இயரில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதான் ரீசன்.
4: சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.
5: ம், தேங்க்யூ மேம்.
1: ஆக மொத்தத்தில் கீர்த்திகா எப்படியோ செலக்ட் ஆகிட்டா, ஆனால் இந்த பங்க் அடிச்சுட்டு ஊசித்திட்டு இப்போ கடைசியில் இன்டர்வியூவில் போய் உட்காந்த பானுமதியும் சலோமியும் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம்.
4: பானுமதி, சலோமி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் உங்களை இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்துக்கிறேன்.
2: தேங்க்யூ மேம்.
4: பட் ஆனால் நான் உங்களை வார்ன் பண்ணி தான் அதில் சேர்க்குறேன், நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் உங்களை எப்படி வேணால் வெளியே அனுப்பிடுவேன். ஸோ ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா படிங்க, இப்போயாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க.
5: ஓகே மேம்.
4: ஸோ நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீர்த்திகா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறதால உங்களை சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவா, என்னோடய வாழ்த்துக்கள்.
5: பானு, நாமளும் செலக்ட் ஆகிட்டோம் பானு.
2: ஆமாம் சலோமி.
5: கீர்த்தி, பத்தியா நாங்கன்னா சுத்தணும், ஆனாலும் செலக்ட் ஆகிட்டோம். நீயும் எங்கள் கூட வந்து நல்லாவே சுற்றிருக்கலாம்.
3: அது காலேஜ், இது வந்து ட்ரைனிங் சென்டர், நீங்கள் வந்து இங்கே சுற்றினா அது மாதிரிலாம் இருக்குது, செலக்ட் ஆக முடியாது. அதனால நீங்கள் ஒழுங்காக இங்கே படிங்க, காலேஜில் இந்த மாதிரி ஊர் சுற்றாதீங்க. சரியா?
5: ட்ரை பண்ணுறோம்.
3: ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஏதோ பண்ணுங்க.
1: கீர்த்திகா அவளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஹை போஸ்ட்டுக்கு அவள் ஏம் பண்ண மாதிரியே போயிட்டா. ஆனால் சலோமியும் பானுமதியும் அவங்க ஏம் பண்ண லெவலில் அவங்களால ரீச் பண்ண முடியல.
5: இப்போ கேட்ட நாடகம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே சலோமி. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நன்றி.

0: ஏ புள்ளி எட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
1: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக்கு ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்னை சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறதை விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்லை அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம வந்து நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட. அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவி தான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்போ குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில் நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகள் பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்கறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு என்ன மாதிரி உதவலான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய கிட்ட பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ இந்த கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: சரி, நல்லா படிப்பீங்களா? என்ன ஏதோ ஒரு கண்ணுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி, காசு, பணம், துட்டு, மணி. மணி, மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பணம் பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சோ ஏதோ புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவைன்னு நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி,
0: படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க இப்ப அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்ல ஏதோ பேனாவோ எவ்வளவு நிறைய செலவுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. சோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளவு நம்ம விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசும் போதும் கேட்கும் போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு மாணவி கிட்ட பேசலாம். சொல்லுங்க, உங்க பேர்
2: என்னமா?
0: ஃபர்சானா. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 10th ஸ்டாண்டர்ட்.
0: 10th ஸ்டாண்டர்ட். அப்பா என்ன பண்றாரு?
2: ஆட்டோ ஓட்டுறாரு.
0: ஆட்டோ ஓட்டுறாரு. அம்மா?
3: வீட்டுல தான் இருக்காங்க.

0: குழந்தைங்க?
1: மூணு பேர்.
0: பெண்கள் ஆண்களா?
1: நானு என் தம்பிங்க ரெண்டு பேர்.
0: என்ன பிரச்சனை மாமி உங்களுக்கு?
1: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா மூணு பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
1: இல்ல, ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு?
1: வாங்கி படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
1: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
1: நான் நல்லா படிச்சு அப்பாவை கரைச்சு நான் இது எப்படி சொல்றது
0: கடன் வாங்கி படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் மனவேதனை அடைய மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஐயோ, நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே. அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசா அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டில் போய் சொன்னா அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளால ஆன விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேர் எத்தனாவது படிக்கிறீங்க?
2: 10th standard. So 10th standard.
0: Okay. எத்தனை பேர் வீட்டில்?
2: மூணு பேர்.
0: என்ன பண்ணுறாரு?
2: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
2: கூலி வேலை தான்.
3: கூலி வேலை.
0: கூலின்னா என்னம்மா?
2: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாரிச்சிட்டு
0: வர்றதுதான். எவ்வளவு சம்பாதிப்பாங்க?
2: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க சொன்னீங்க?
3: மூணு பேர்.
0: சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல?
2: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கோ இதுக்கோ செய்யலான்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்போ பள்ளிக்கூடங்களில் வந்து இலவசமாக வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்லை வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறதை வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்குக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹேப்பி பர்த்டேக்கோ

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை

உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107

7.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி,

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள்.
1: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.